வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 23ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 23ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் குரலும் விளக்கமும். குரல் எண் 102, அதிகாரம் செய் நன்றி அறிதல். குரல் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இக்குரலுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிகப்பெரிதாகும். குரலும் விளக்கமும் மீண்டும். குரல் எண் 102, அதிகாரம் செய் நன்றி அறிதல். குரல் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானப்பெரிது. இக்குரலுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிகப்பெரியதாகும். இதுவரை குரலும் விளக்கமும் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். இன்று காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு சென்னை அஞ்சல். 7:25 சேவை செய்திகள். 7:30 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி கிராம சுகாதார செவிலியர் பிரேமலதா அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து நினைத்தாலே

0: இனி நிற்கும் திரையிசை. காலை 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை. இதில் AS முரளி அவர்கள் பாட்டு கேட்கலாம், VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், BS புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா. காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், 11:30 ஸ்டாம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 11:47 கேட்டாலே இனிக்கும், பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் RP தர்சன் அவர்கள் பாட்டு கேட்கலாம், 12:50 மெல்லிசை. இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் உலகளாவிய தடுப்பூசி திட்டம் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். எமது மாலை ஒலிபரப்பில் மாலை 5:30 திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, இன்றிரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி, இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்கள் உரை, தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் 10 கிராமத்தைச் சேர்ந்த T. ஆறுமுகம் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், 8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா பஜந்த்ரி அவர்களின் செனா இசை கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சி நிரல். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi will address the 57th convocation ceremony of IIT Delhi today. He will address more than 3,000 graduating students, including undergraduate and postgraduate students, and 587 PhD scholars. The Prime Minister said that IIT Delhi has always made a rich contribution in the fields of research and innovation. Mr. Modi said that he looks forward to being among the students and teachers of this pioneering institution. Addressing a press conference in New Delhi yesterday, Director IIT Delhi Rangan Banerjee said that Mr. Modi will present the institute's most prestigious awards, including the President's Gold Medal, Director's Gold Medal, Shankar Dayal Sharma Gold Medal and Perfect 10 Gold Medals to the meritorious students. Union Home and Cooperation Minister Amit Shah will inaugurate the new office of the National Urban Cooperative Finance and Development Corporation Limited today in Mumbai. The Home Minister will also interact with the representatives of State Urban Cooperative Bank Federations and District Associations of Maharashtra. During the program, a memorandum of understanding will be exchanged between the corporation and the National Forensic Sciences University. The collaboration will play an important role in strengthening cybersecurity, technological capabilities and institutional capacity in the urban cooperative banking sector. Payments Council of India has announced that UPI will continue to be free for consumers. In a statement, the council affirmed that every Indian can continue to make instant digital payments without any transaction charges. It also noted that small merchants will not be charged for accepting digital payments. The Payments Council of India clarified that any applicable merchant service charges, which are commercial arrangements solely between the merchants and the payment providers, do not mean that consumers

0: pay to use digital payments. India has rejected the objections raised by a US lawmaker on the proposed Foreign Contribution Regulation Amendment Bill, saying that its legislative matters are its internal affairs, in which the decisions are taken by the Parliament. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said this during a media briefing in New Delhi. While replying to a question in this regard, Mr. Jaiswal pointed out that there are several nations, including the US, which regulate the flow of foreign funds. Replying to the defense pact between Pakistan, Turkey and Saudi Arabia, the spokesperson said the development is being closely followed. On recent defense pact between Pakistan and Somalia, Mr. Jaiswal said India continues to follow these developments closely. The first formal talks between the Jharkhand government and the students' delegation were held late last evening amid ongoing agitation over alleged irregularities in the JPSC and JSSC examinations. During the meeting, the students reiterated their demands for transparency in the recruitment examinations, an impartial probe into the alleged irregularities and comprehensive reforms in the recruitment process. Four state ministers and the development commissioner represented the government in talks. The minister said the government would take positive steps on the students' demands and assured them that all issues raised during the meeting would be placed before the chief minister. The students described the talks as positive but said their sit-in protest and hunger strike would continue until a written decision is taken and concrete action is initiated on their demands. United Nations Secretary General Antonio Guterres has called for an impartial inquiry into the killings of protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK. The UN Deputy Spokesperson Farhan Haq said that there must be accountability if peaceful protesters were harmed. Earlier, the UN High Commissioner for Human Rights, Volker Turk, called for prompt, thorough and impartial investigation into all deaths during the unrest involving both protesters and security forces. In badminton, Indian shuttler Ashmita Chaliha will face compatriot Rakshita Ramraj in the women's singles semi-finals of the Korea Masters Super 300 tournament in Assam this morning. Ashmita Chaliha and Rakshita Ramraj won their respective quarter-final matches to advance to the semi-finals. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நாம் கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி உனக்கு உயர்வு கிடைக்கும், உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும், இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம், அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டு

0: போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும். வண்ணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படித்தா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி, மாலையில் படி, நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:15. இனி கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலாவதாக மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியது

இதுவரை பக்தி மாலை கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:35.

0: நேரம் 6:36. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30°C முதல் 32°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20°C முதல் 22°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10-16 km வேகம் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமான ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 km வரையிலும் வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தின்

0: பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு இரண்டாவது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ உரத்தினை இடலாம். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரிமினில் தோகை வைத்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலத்தினை தயார் செய்யவும். மேலும் தக்காளி நாற்றங்காலில் நாற்றலுகள் நோய் அதிக அளவில் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைட் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற வீதத்தில் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலைங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் இரண்டாவது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரத்தினை கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மான்கோசெஃப் அல்லது 1.5 கிலோ காப்பர் ஆக்சி குளோரைட் மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். தற்போது நிலவும் காற்றின் அதிவேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியானது 11/8/2026 மற்றும் 12/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. இப்பயிற்சியில் பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார்நிலை உணவுகள் போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தொலைபேசி எண் 9488518268. மீண்டும் ஒரு முறை 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in.
1: Farm to City.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to City. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: Farm to City.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: Farm to City.
1: Fresh from the field.
2: Only on FM Rainbow 103 Coimbatore.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மர வளர்ப்பு பயிற்சியானது வருகின்ற 13/8/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர வளர்ப்பின் முக்கியத்துவம், அதன் அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், தரமான நாற்று உற்பத்தி, நில தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மரப்பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இப்பயிற்சியின் இறுதியில் சான்றிதழானது வழங்கப்படும். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம்,

0: மேட்டுப்பாளையம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7418474345 மற்றும் ஒரு எண் 9487712210.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
4: தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். Don't miss it.
5: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
6: நேர்களே, இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி. இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்கள் உரை, தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன் மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக

0: செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவேகா அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற குளிச்சியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு மேல் தேக்கடி தலைமதகு பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ

0: பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துருவாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:55. இனி கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவரின் வாக்கு. நம் வாழும் உலகம் 75% நீரால் ஆனது என்றாலும் அதில் 97.5% நீர் மனிதர்கள் பருகுவதற்கு தகுதியற்ற கடல் நீராக உள்ளது. இத்தகைய சூழலில் நம் அன்றாட பயன்பாட்டிற்கான நிலத்தடி நீரை எந்த அளவிற்கு நாம் மாசுபடாமல் காக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய பொறுப்புணர்வு நம் அனைவருக்கும் உள்ளது. உலகெங்கிலும் பல்வேறு ஆறுகள், குளங்கள், ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறுகின்ற இரசாயன கழிவுகள் கலப்பதன் காரணமாக மனிதர்களும் இன்ன பிற உயிரினங்களும் அருந்துவதற்கு தகுதியற்றதாக மாறி வருகிறது. நீர் மாசுபாடு ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதன் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதிலும் உள்ள மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டுவது அவசியமாகிறது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு செய்யாத மேலும் விரைவில் மட்கக்கூடிய பொருட்களை மட்டுமே நாம் அனைவரும் வாங்கி உபயோகிக்க வேண்டும். மாசில்லாத நீர்வளம் இன்றைய மற்றும் நாளைய சமுதாயத்தின் முக்கிய சொத்து என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு சென்னை அஞ்சல், 7:30க்கு நினைத்தாலே இனிக்கும் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி கிராம சுகாதார செவிலியர் பிரேமலதா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:30க்கு மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை AS முரளி அவர்கள் பாட்டு கேட்கலாம். VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், BS புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா. இன்று காலை 10:30க்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், 11:30க்கு ஸ்டாம்ப்டு சர்வதேச

கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி. தொடர்ந்து 11:47 கேட்டாலே இனிக்கும். இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் பி தர்சன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் உலகளாவிய தடுப்பூசி திட்டம் பற்றி தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து திரையிசை. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.

இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி. இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்கள் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நிலங்களாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் வாழ்க்கை முறையாலும் வேறுபட்டிருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்ட தேசம் இந்தியா. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்று சூளுரைக்கிற மக்கள்தான் இந்த தேசத்தின் ஆணிவேர். இன்று இந்தியா உலக வல்லரசுகளோடு பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் போட்டியிடும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. உலகத்தையே தலைமையேற்று வழிநடத்தும் அளவுக்கு ஆளுமை பொருந்திய தேசமாக மாறியிருக்கிறது. பல நாடுகள் இந்திய பிரதமரின் வழிகாட்டுதலையும் தலைமை பண்பையும் பாராட்டி தங்கள் தேசத்தின் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்தியாவோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி நேசத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்தியா சர்வதேச முக்கியத்துவத்தை வென்றெடுத்திருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 15, 2026 அன்று இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. 80 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம் அந்நியர்களின் காலனி ஆதிக்கத்தில் சிக்குண்டு சுயம் இழந்து கிடந்தது. இந்தியாவின் எல்லா திசைகளிலும் விடுதலைக்கான பேரெழுச்சி உருவானது. தங்கள் ஆன்மாவை உருக்கி இந்தியர்கள் நிகழ்த்திய சத்தியாகிரக போராட்டத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். இந்தியா சுதந்திர தேசமானது. 1947 ஆகஸ்ட் 15 என்பது இந்தியாவுக்கு மற்றும் ஒரு நாள் அல்ல. அதுதான் இந்தியா என்ற தேசம் மறுகட்டமைப்பு செய்வதற்கான அடித்தளம் உருவான நாள். புதிய இந்தியாவின் கனவுகளுக்கு நம் தலைவர்கள் உயிர் கொடுத்த நாள். நம் தியாக தலைவர்கள் உருவாக்கிய சத்தியாகிரகத்தின் வெம்மை அந்நியர்களின் இதயத்தை தாக்கி அடிமை தலையை அறுத்த நாள். இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த திருநாளை ஒவ்வொரு இந்தியரும் திருவிழாவை போல உணர்வு பூர்வமாகவே கொண்டாடுவார்கள். கடந்த 80 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி என்பது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வளர்ச்சியாகும். சற்றேறக்குறைய 2 நூற்றாண்டுகள் காலனி ஆதிக்கத்தின் பிடியில் சிக்குண்டு முடங்கி கிடந்த தேசம் அடுத்த 80 ஆண்டுகளில் வீறு கொண்டு எழுந்து உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக சக்தியாக உலகை வழிநடத்தும் வல்லமை மிக்க நாடாக எழுந்து நிற்பது சாதாரண

அல்ல. சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 34 கோடி. இந்த 80 ஆண்டுகளில் உலகின் ஆக பெரிய மனித வளம் கொண்ட தேசமாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. சுமார் 145 கோடி இந்தியர்கள் உணர்வால் ஒருங்கிணைந்து இந்த தேசத்திலே வாழ்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 17 கோடி. இன்று 100 கோடிக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இந்திய பொது தேர்தல்களில் தங்கள் பிரதிநிதிகளை உரிமையோடு தேர்வு செய்கிறார்கள். 80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்நாட்டு உற்பத்தியில் மிகவும் பின்தங்கியிருந்த இந்தியா இன்று உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது. அக்காலத்தில் வேளாண்மையை மட்டுமே பிரதானமாக நம்பியிருந்த நம் தேசம் இன்று தொழில், சேவை, தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளிலும் மிக பெரும் வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. தனிநபர் வருமானம் உயர்ந்து இந்தியர்களின் வாழ்க்கை தரம் பெருமளவு மேம்பட்டுள்ளது. சுதந்திரம் பெற்ற காலத்தில் 12 முதல் 18% இருந்த இந்தியர்களின் கல்வியறிவு விகிதம் இன்று 75% மேல் வளர்ச்சி பெற்றுள்ளது. இப்படி இன்னும் பல்வேறு துறைகளிலும் சுதந்திர இந்தியா எட்டியிருக்கிற வளர்ச்சி என்பது அபரிமிதமானது. சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த தருணத்தில் விக்சித் பாரத் என்ற மாபெரும் கனவோடு இந்தியா நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்த வளர்ச்சியை நோக்கி பயணப்படும் நம் தேசத்தில் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் எல்லைகளை அதன் வரைபடம் வரையறுக்கலாம், ஆனால் அதன் ஆன்மாவை வரையறுப்பது அதன் தேசிய கொடியே என்பார்கள். அதற்கேற்ப நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சுதந்திர தினத்திற்காகவும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் இணையுமாறு இளைஞர்களையும் குடிமக்களையும் உரிமையோடு அழைத்திருக்கிறார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் 2022 ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நடைபெற்ற ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு 80ஆவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 5ஆவது ஆண்டாக இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் முன்னெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொரு இதயத்திலும் தேசப்பற்று என்பதே இந்த இயக்கத்தின் முத்தாய்ப்பான நோக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஒவ்வொரு இந்தியரும் அவரவர் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி நம் தேசத்தின் உணர்வோடு கலக்க வேண்டும். அந்த கொடியோடு செல்ஃபி எடுத்து அதிகாரப்பூர்வ இயக்கத்தில் பகிர்ந்து ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும். உங்கள் ஊரில் இருக்கும் பள்ளி, கல்லூரி மற்றும் சமூக இயக்கங்கள் முன்னெடுக்கும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தேசப்பற்றாலும் உணர்வாலும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். ஹர் கர் திரங்கா செல்ஃபியை பதிவேற்றுவது மிகவும் எளிது. உங்கள் வீட்டில் தேசிய கொடியை ஏற்றுங்கள். கொடியுடன் ஒரு தெளிவான செல்ஃபி எடுங்கள். ஹர்கர் திரங்கா .com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை திறந்து அப்லோட் யுவர் செல்ஃபி என்ற பொத்தானை அழுத்துங்கள். உங்கள் பெயர் மற்றும் மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்பி நீங்கள் எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை அப்லோட் செய்யுங்கள். பதிவேற்றம் முடிந்ததும் உங்கள் பங்களிப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளங்களில் பகிருங்கள். இந்தியாவின் தேசிய கொடி என்பது பல தலைமுறைகளின் தியாகம், நம் ஜனநாயகத்தின் வலிமை, நாட்டின் ஒற்றுமையை நினைவூட்டும் உயர்ந்த தேசிய சின்னம் அது. இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தை மக்களின் நேரடி பங்கேற்புடன் கொண்டாடும் இந்த தேசிய முயற்சியில் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி அதன் பெருமையையும் பொறுப்பையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். தேசிய கொடியின் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு ஆழமான பொருள் உள்ளது. மேலிருக்கும் காவி நிறம் தியாகத்தையும் தன்னலமற்ற சேவையையும் குறிக்கிறது. நடுவில் உள்ள வெண்மை நிறம் உண்மை, அமைதி மற்றும் நேர்மையின் அடையாளமாகும். அதிலுள்ள அசோக சக்கரம் இடைவிடாத முன்னேற்றத்தையும் நீதியையும் உணர்த்துகிறது. கீழிருக்கும் பச்சை நிறம் வளம், நம்பிக்கை மற்றும் இயற்கையுடனான இணைப்பை குறிக்கிறது. இந்த 3 நிறங்களும் இணைந்து இந்தியாவின் உயரிய லட்சியங்களை வெளிப்படுத்துகின்றன. தேசிய கொடியை ஏற்றும் போது பிளாக் கோட் ஆஃப் இந்தியா மற்றும் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 ஒவ்வொரு குடிமகனும் கடைபிடிக்க வேண்டும். கொடியை எப்போதும் மரியாதையுடன் கையாள வேண்டும். எந்த நிலையிலும் தரையிலோ

0: தண்ணீரிலோ தேசிய கொடி படக்கூடாது. பயன்படுத்தி முடித்த பிறகு தேசிய கொடியை மரியாதையுடன் மடித்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். சேதமடைந்த கொடியை மரியாதைக்குரிய முறையில் அகற்ற வேண்டும். கொடியை கிடைமட்டமாக காட்சிப்படுத்தும் போது மேலே காவி, நடுவில் வெள்ளை, கீழே பச்சை நிறம் இருக்க வேண்டும். 24 ஆரங்களை கொண்ட அசோக சக்கரம் தெளிவாகவும் சரியான வடிவிலும் இருக்க வேண்டும். தேசிய கொடியை அலங்கார பொருளாகவோ, ஆடையாகவோ, மேசை விரிப்பாகவோ, விளம்பரத்திற்காகவோ, வணிக நோக்கத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடி அனுமதிக்கப்பட்ட பொருட்களால் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேசிய கொடியை அவமதிப்பது அல்லது பிளாக் கோட் விதிகளை மீறுவது தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் 1971 கீழ் குற்றமாகும். இதற்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு விழாவோ ஒரு இயக்கமோ அல்ல, அது ஒரு பொறுப்புணர்வின் வெளிப்பாடு. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறவும், நாட்டின் வளர்ச்சியில் மக்கள் தங்களின் பங்களிப்பை உணரவும் இந்த இயக்கம் ஊக்கமளிக்கிறது. நாட்டின் முன்னேற்றம் என்பது அரசின் முயற்சியால் மட்டும் உருவாகாது, பொறுப்புள்ள குடிமக்களின் பங்களிப்பாலும் அது வலுப்பெறும் என்ற செய்தியை இந்த இயக்கம் எடுத்துரைக்கிறது. 2026 இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றும் நிகழ்வை தாண்டி இந்தியர்களின் மனங்களில் ஒற்றுமை, பொறுப்பு, தேசப்பற்று மற்றும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திலும் பறக்கும் தேசிய கொடி இந்தியாவின் பெருமையையும் அதன் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் உயர்த்தி பறக்கச் செய்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில

செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைத்தார்.

0: இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிரா மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளித்துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 $250 பில்லியன் அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது $14 பில்லியன் உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யா

0: வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் மூன்றாவது வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வு எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:25:30.

0: இன்று
1: வெள்ளையனை வெளியேறு இயக்க தினம். 1942 ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் விடுதலை போராட்டம் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியது. மும்பை மைதானத்தில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் உரையாற்றிய மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்தார். அப்போது அவர் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஒற்றை முழக்கம்தான் செய் அல்லது செத்துமடி. இந்த எழுச்சிமிக்க பிரகடனத்தை தொடர்ந்து மகாத்மா காந்தி உள்ளிட்ட முதன்மை தலைவர்கள் அனைவரையும் ஆங்கிலேய அரசு உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்தது. எனினும் இந்திய மக்கள் தங்களது மன உறுதியை கைவிடவில்லை. தகுந்த தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையிலும் தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் என ஒட்டுமொத்த இந்திய சமுதாயமும் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கியது. நமது தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி ஆகியோரின் தீர்க்கமான தலைமையில் நடைபெற்ற போராட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடித்தளத்தையே உலுக்கியது. இந்தியாவை விட்டு வெள்ளையர்கள் வெளியேறியே தீர வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் சாமானிய மக்கள் தங்களின் அளப்பரிய அர்ப்பணிப்பால் சாதித்து காட்டிய ஆகஸ்ட் புரட்சி தினம் இன்று.

நேர்லே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று காலை 7:30 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி கிராம சுகாதார செவிலியர் பிரேமலதா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் 8:30 மனம் விரும்புதே, 9 அரங்கிசையில் AS முரளி அவர்கள் பாட்டு கேட்கலாம். BV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், BS புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா.

இன்று காலை 11:30 ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 10:30 கவிதையும் கானமும், 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர்.பி. தர்ஷன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் உலகளாவிய தடுப்பூசி திட்டம் தொடர்ந்து திரையசை கேட்கலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.

மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி. இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்கள் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு மனோ ரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரி மல்லையப்பா பஜந்திரி அவர்களின் செனா இசை கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், 7:30.

0: உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி கிராம சுகாதார செவிலியர் வி பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்க கேக்கலாமா?
1: இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து தாய்ப்பால் பத்தி பேசுறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஒரு ஒரு வருடமும் தாய்ப்பாலை பத்தி நம்ம வந்து வார விழாவாக அதை வந்து நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். தாய்ப்பாலை பத்தி வந்து தெரிஞ்சிருப்பீங்க, ஆனா அதிகமா அதனுடைய உள்கருத்து என்னங்கறத நீங்க வந்து இப்ப நாங்க சொல்லும் போது அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தாய் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுதே அவர்களை நாங்க பதிவு பண்ணி அவங்க அந்த ஒரு ஒரு மாதமும் செக்அப் பண்ணும் போதும் அவர்களுடைய வீட்டிற்கு நாங்க சென்று பார்க்கும் பொழுதும் அந்த தாய்ப்பாலை பத்தி நாங்க விடாம நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஒரு தாய் வந்து குழந்தை பிறந்த முதல் 6 மாதம் வரை குழந்தைக்கு சிறந்த உணவு வந்து தாய்ப்பால் மட்டுமே. 6 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். குழந்தை பிறந்த உடனே வரும் பாருங்க சீம்பால். இந்த சீம்பால் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியமானது. குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே என்ன பண்ணணும்னா அந்த வருகிறதான சீம்பாலை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த சீம்பால்ல இருக்குது. கண்டிப்பா அந்த சீம்பால் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அந்த தாய்ப்பால் வந்து சிறந்த ஊட்டச்சத்தினையும் நமக்கு வந்து கொடுக்கும், புத்தி கூர்மனையும் நம்ம வந்து கொடுக்கும். குழந்தைக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து அதுல இருக்குது. இது ஏன் வந்து தண்ணீரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே குழந்தைய பாக்குறதுக்காக எல்லாரும் அங்க வருவாங்க. வரும்போது என்ன பண்ணுவாங்க, நான் வந்து நாக்குல சக்கரை வைக்கிறேன், தேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதையெல்லாம் வந்து தண்ணி சக்கரை இதெல்லாம் வந்து வச்சு விட்டுருவாங்க. தேன் இதெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது. அதனால வந்து தாய்ப்பால் வந்து பிறந்த குழந்தை பிறந்த உடனே அந்த சீம்பாலுங்கறது வந்து நம்ம கொடுக்கணும். அது வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லது. இப்போ தாய்ப்பால் கொடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கிறதுனால வந்து தாய்க்கும் சேய்க்கும் ஒரு ஆரோக்கியமான உறவு வந்து ஏற்படும். அந்த ஒரு சந்தோஷம் அந்த தாய்க்கு வந்து ஏற்படும். தாய்ப்பால் வந்து ஒரு தாய் கொடுத்துட்டே இருக்கும் போது அடுத்த குழந்தை பிறப்பின வந்து அந்த தாய் வந்து தள்ளி போட வந்து அதுக்கு வாய்ப்பு வசதியா இருக்கும். இப்ப தாய்ப்பாலை கொடுக்கறதுனால அந்த தாய்க்கு மார்பக புற்றுநோய் வந்து வராம அது வந்து தடுக்கலாம். ஒவ்வாமை, காதுகளில் ஏற்படும் தொற்று இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வராம நம்ம வந்து தடுக்கலாம். பல்லு வேகமா வளர்ச்சி அடையும், நாக்கு வேகமா வளர்ச்சி அடையும். தாய்ப்பாலை கொடுக்கறதுனால தாய்க்கு ஏற்படும் கர்ப்பப்பை புற்றுநோய் கூட என்னாகும், குறையும், தடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தாய்ப்பாலை விடாம கொடுக்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ 6 மாசம் வரைக்கும் தான் அந்த தாய்ப்பால் கொடுக்கணும்னு இப்ப நான் சொன்னேன்னா, 6 மாதம்

குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்கணும்னு நீங்க பிடிச்சுக்க கூடாது. இப்ப தாய்ப்பால் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை குடிக்கிற அந்த 3 வருடம் வரைக்குமே வந்து தாய்ப்பால் வந்து நம்ம கொடுக்கலாம். 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கறதுனாலும் சரி நீங்க கொடுக்கலாம். இப்ப 6 மாசம் வரைக்கும் கொடுத்துட்டு திருப்பி 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கொடுக்காம விடலாமா? 6 மாதம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கொடுக்கறோம், அதுக்கப்புறம் அந்த கூட இணை உணவு நம்ம கொடுக்கறோம். இப்ப இணை உணவு கொடுக்கறதுனால தாய்ப்பால் நம்ம விட்டுறலாமா? என்ன, விடக்கூடாது. தாய்ப்பால் வந்து 6 மாசத்துக்கு அப்புறமும் நீங்க இணை உணவு கொடுக்கும் போது இடையிடையே தாய்ப்பால் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி நீங்க தாய்ப்பால் வந்து கொடுக்கணும். தாய்ப்பால் எப்படி முறையா கொடுக்கறோம், என்னடா முறையா கொடுக்கறீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, ஒரு தாய்ப்பால் கொடுக்கும் போது வந்து அந்த தாய் வந்து அமைதியா ஒரு இடத்துல வந்து உட்காரணும். உட்கார்ந்து அமைதியான முறையில ரொம்ப சந்தோஷமா கொடுக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இப்ப எங்களுடைய கிராமப்புறங்கள்ல நாங்க செல்லும் பொழுது ஒரு தாய்க்கும் நாங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, தாய் வந்து எப்படி அந்த குழந்தைய பிடிக்கணும், அது எப்படி நிலையை அந்த நிலைகள் பிடிப்புகள்னு ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. இதே நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த தாய்க்கு அந்த கிராமப்புறத்துல இருக்கிற அந்த தாய்மார்களுக்கு நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம்.

வறுமை நிறம் சிறப்பு படத்திற்காக பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன். மனம் திரும்பும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:35:55.

0: மூடுபடி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடலை பாடினார். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன்.
1: நோ நோ நோ நோ ஜிப் லிசன்.

கேட்ட பாடல் ஜானி படத்திலிருந்து பாடலை பாடினார் ஜென்சி. பாடல் வரிகள் கங்கை அமரன், பாடலுக்கு இசை இளையராஜா. 8:45 நிமிடத்தில் நாம கேட்டுட்டு இருக்கோம் மனம் விரும்பும் பாடல்கள்.

கேட்ட பாடல் ரிசிமூலம் படத்திலிருந்து பாடலை பாடினார் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா. நேர்லே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஎஸ் முரளி அவர்கள் பாட்டு கேட்கலாம். பி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இன்று காலை 10:30 கவிதையும் கானமும் கேட்கலாம். மனம் விரும்புதே ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:50.

பாடலை பாடினார் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் புலமை பித்தன். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்கும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக முரட்டுக்காலை படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா.

கேட்டு பாடல் முரட்டு காலை படத்திலிருந்து பாடலை பாடினார் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாசலம். கேட்ட அந்த பாடலுடன்

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை. ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. சுப்பிரமணியேன ரக்ஷிதோகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சுத்த தன்யாசி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி குன்றம் குடிகொண்ட வேலவா, பாபநாசம் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

தோடி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எந்த நிபந்தனையும் இன்றி காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குமா என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சென்னையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 240,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவே டிஜிட்டல் முறையில் விற்பனையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். குடும்ப அட்டையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நியாய விலை கடைகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியையும் வென்றன. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் நாளை முதல் வரும் 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில நேயர்து நான் உங்க ஆர்ஜே மீஸ்ரீ. போவோமா ஊர்கோலம்ல போன சாட்டர்டேக்கு முன்னாடி சாட்டர்டே நாம் வந்து எங்கே பார்த்தோம், எங்கே போனோம் அப்படின்னா கொல்கட்டாவிலேருந்து அப்படியே நார்த் ஈஸ்ட் சைடு போனோம் அப்படின்னா பீர்பூம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடம் பார்த்தோம். வெஸ்ட் பெங்கால் ஆக்சுவலாக அது. ஸோ அதனுடைய பாதி நம்ம என்டர் ஆகிறதுக்குள்ளே அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சேப்பா அப்படின்னா அதனுடைய கண்டினியூவேஷனை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நம்ம சாந்தி நிகேதனில் இறங்கி நடந்து வந்தோம். ஸ்வீட்டு கடை, அந்த கடை, இந்த கடை, மோமோஸ் கடை, எல்லா கடையும் பார்த்துட்டு கடைசியா ஒரு கோயில் வாசல்ல வந்து நின்னோம். ஞாபகம் இருக்கா? எஸ், அங்கிருந்து நாமளும் தொடரலாம். ஒரு வித்தியாசமான கோயிலா இருக்கே அப்படின்னு உள்ள பார்த்தா முழுசும் கண்ணாடியால செஞ்ச ஒரு கிளாஸ் டெம்பிள். அது அங்க வந்து உருவம் எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு அமைதியின் வழிபாடா தான் இருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து சாந்தி நிகேதனுடைய சென்ட்ரல் பிரேயர் ஹால் இதுதான் அப்படிங்கிறாங்க. 1892 கட்டியிருக்காங்களாம். அம்மாடியோ, எவ்வளவு இதாச்சு. ஆனால் இது என்னன்னா ஒரே எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டா போறாங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இந்த கோயிலுக்கு எல்லாரும் வெள்ளையில மட்டும்தான் வரணுமா, வெள்ளை ஆடை, ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ட்ரெஸ், அது மேல ஒரு ஒயிட் ஷால், இப்படிதான் லேடிஸ் எல்லாருமே வராங்க. வெள்ளை கலர் சாரியும் கட்டியிருக்காங்க. ஜென் எல்லாமே நல்ல ஒரு குர்தா மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல போட்டுட்டு ஜென்ஸ் எல்லாருமே வராங்க. அதுலேருந்து அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா இங்கேயுமே ஒரு பெரிய சாந்தி நிகேதனுடைய யூனிவர்சிட்டியோட ஒரு பில்டிங் மாதிரி தான் தெரியுது. அப்படியே நேராக உள்ள போனா என்ன இருக்கு, நிறைய தனித்தனியா பில்டிங்ஸ் இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா மரத்தை சுற்றி நிறைய சீட்டிங், அந்த சிமெண்ட்லேயே கட்டி வச்சுருக்காங்களா அந்த மாதிரியே இருக்குது. சில பக்கம் பார்த்தோன்னா பசங்க எல்லாம் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு கையில் பாயோட போய்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மணி, சர்ச் பெல் மாதிரி ஒரு பெரிய பெல் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு 10 ஸ்டெப்பு வச்சு அந்த பெல்லை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு என்ன அப்படிங்கிறத நாமளும் கேட்டு தெரிஞ்சுப்போமா?

அருமலை படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். போவோமா ஊர்கோலம்ல திருப்பியும் நாம சாந்திநிகேதன்ல அந்த மணியும் அந்த மரத்துக்கடியில் இருக்கிற பாயும் அங்க இருக்கிற சிமெண்ட் சீட்டிங்கும் என்னமா கதை அப்படின்னு நானும் கேட்டுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெரிய மணி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அங்க இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த டைமிங் அடிக்கக்கூடிய மலியா, அதுக்குன்னே ஒருத்தங்களை அப்பாயின் பண்ணி வச்சிருக்காங்க, அதுலதான் அவங்க வந்து மணி அடிக்கிறாங்க. பரவாயில்ல, இன்னும் அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க இல்லையா. அதே மாதிரி எல்லா பசங்க கையிலயுமே வந்து ஒரு பாய் இருக்கு, அதுவும் அவங்களுடைய இடுக்கில் இப்படி சொருகிட்டே நடந்து போறாங்க. இந்த பக்கம் ஜோல்னா போய் இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஸ்கூலிங் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிளாஸ் ரூம்ஸ்ல எல்லாம் இல்லாம இன்னைக்கு வரைக்குமே ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் அவங்க கொண்டு வந்திருக்க பாயை கீழே விரிச்சு போட்டு கிளாஸ் நடத்துவாங்களாமா. இதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் சீட்டிங் நான் சொன்னேன் இல்லையா, மரத்தை சுத்தி இப்படி ரவுண்டா போட்டிருக்காங்கன்னு அதுலயும் உட்காந்து பாடம் கவனிப்பாங்க. பக்கத்திலேயே ஒரு பிளாக் போர்டும் வச்சிருக்கிறாங்க அது ஒவ்வொரு மரத்துக்கிட்டையுமே. நம்ம யோசிச்சு பாக்கறக்கே எவ்வளவு நல்லா இருக்குல்ல, இன்னுமே அதை ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒவ்வொரு மரத்தை அலாட் பண்ணிடுறாங்க, இந்தந்த மரத்துக்கு கீழே நீங்க உட்காந்து உங்களுடைய பசங்களுக்கு பாடம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அழகா இருக்கு. நிறைய ஆசிரியர்களுமே கையில வந்து ஒரு பாயும் இந்த பக்கம் ஒரு பேக்ல வந்து அந்த அது ஒரு ஜோல்னா பை மாதிரி இருக்கு, அதுல புத்தகங்களையுமே நிரப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே உள்ள போய் பார்க்கலாம், அங்க சின்ன சின்ன பில்டிங்ஸா இருக்கு, ஒவ்வொன்றும்

ஒவ்வொரு துறையை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு துறையினுடைய பெயர்கள் எல்லாம் ஒவ்வொரு பில்டிங்லேயுமே எழுதியிருக்கு. இந்தியன் லாங்குவேஜஸ்க்குன்னே ஒரு தனி பில்டிங் இருக்கு. அப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்கு, பிரகிருதி மொழி இருக்கு, தமிழ், ஹிந்தி, இந்த பக்கம் சைனீஸ் மொழி கூட வச்சிருக்காங்கப்பா வெஸ்ட் பெங்காலில். ஸோ உலக மொழிகளுக்குமே இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன பில்டிங்காக கட்டியிருக்காங்க. அதையும் தாண்டி அப்படியே நேராக உள்ளே போனோன்னா மெடிடேஷன் ஹால் எல்லாம் இருக்கு. ஸோ எவ்வளோ அழகான ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது, பாடம் சொல்லித்தராங்க. அதிலிருந்து அப்படியே வெளியில் வரும், வெளியில் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா ரைட் சைடில் ஒரு பெரிய கேட்டோட ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. எட்டி பார்த்தா மியூசியமாக இருக்குது. சாந்தி நிகேதனில் மியூசியமா, வேற என்ன மியூசியமாக இருக்க போகுது? எஸ், ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய மியூசியம் தான் இது. ஆக்சுவலாக யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு 2023. அந்த மியூசியம்குள்ளே அப்படியே போய் பார்க்கலாம். பொதுவாக இங்கே என்ன இருக்கும் அவரோட மியூசியம் அப்படின்னா, அவர் பயன்படுத்தின பொருட்கள் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்க போகிறோம். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு மியூசியத்துக்குள்ளே போய் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நாமளும் பார்க்கலாமா?

கேட்ட பாட்டு வீரதீர சூரன் படத்திற்காக அப்படியே ரவீந்திரநாத் தாகூரனுடைய அருங்காட்சியகம் அந்த மியூசியம்க்கு டிக்கெட்டை வாங்கி உள்ளே போனால் லெஃப்ட் சைட் போன உடனே ஒரு பெரிய பில்டிங் உள்ளே போனால் சிலு சிலு சிலுன்னு ஏசி காத்தோட அவரை வச்சிருந்த அவர் யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் அவருடைய புத்தகங்கள் அது எல்லாமே நிறைஞ்ச ஒரு மியூசியம்.

குள்ளதான் நம்ம போகிறோம். ஏறின உடனே நேராக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் நம்மளை வந்து கைட் பண்ணுறாங்க. அங்கங்கே நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. நேராக மேலே போங்க அப்படின்னு காட்டுறாங்க. மேலே போய் பார்த்தா எடுத்த உடனே ஒரு பெரிய ரவீந்திரநாத் தாகூர்னுடைய ஒரு ஓவியம் இருக்குது. அது தாண்டி அவர் அவரோட பிக்சர் இருக்குது. அப்புறம் அவரோட ஃபேமிலி ட்ரீலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அவர் பயன்படுத்தின ஒரு தட்டிலிருந்து அவர் நிறைய ஓவியங்கள் வரைவார். அவர் பயன்படுத்தின பெயிண்ட் ப்ரெஷ்ஷு, பெயிண்ட் வச்சுருந்த அந்த கண்ணாடி, இப்போலாம் நம்மளுக்கு பெயிண்ட் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்போ அந்த காலத்தில் பயன்படுத்தின சின்ன சின்ன கண்ணாடிகளில் செஞ்ச அந்த பெயிண்ட் பாட்டில், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே பயன்படுத்தி இருந்த நிறைய பொருட்கள் எல்லாமே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா நிறைச்சு வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னா அவர் எழுதின அந்த இங்க் பாட்டில், பேனா, அவர் எழுதின பேனா, அவர் ஃபில் பண்ண அந்த இங்க், இதெல்லாமே இருக்கு. அவர் ரெகுலரா உட்கார்ந்து நிறைய கவிதைகள் எழுதக்கூடிய சேர், அதெல்லாமே அங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஓவியங்கள், அவர் வரைஞ்ச ஓவியங்களை அப்படியே பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட அவருடைய ஓவியங்களும் அவருடைய கைப்பட எழுதிய பிரதிகளுமே அங்கே ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. அதுலேருந்து கீழே இறங்கி வந்தோன்னா மற்ற ஒரு பக்கம் ஒரு டைரக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு 10 மேலே போகுது. மேலே போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இதில் எந்த பெயிண்டிங் வேணுமோ உங்களுக்கு நாங்கள் அப்படியே ஃபோட்டோ காப்பி பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய சோஷியல் மீடியாலையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோஸில் இப்படியெல்லாம் பார்க்கறத தாண்டி அதை அப்படியே அவர் வரைஞ்சதை அப்படியே நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க பண்ணித்தராங்க. அதுக்கு அப்புறம் இந்த பெரிய பில்டிங் வந்துட்டு நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தாகூர் வாழ்ந்த வீடு அப்படின்னு இருக்குது. இதுக்கு பேர் வந்து உத்தராயன் வளாகம் அப்படின்னு அந்த ஊரில் சொல்கிறாங்க. அங்கே 5 இருக்குது. அப்போ அந்த அந்த காலத்தில் கட்டிட அமைப்பு எப்படி இருந்தது, ஒவ்வொரு ரூமும் எப்படி இருந்தது, அவர் யூஸ் பண்ண மர சாமான்கள்லாம் என்ன, தாகூர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது இந்த 5 இருக்கு சொல்லுது. இது எல்லாமே வந்து ஒரே கேம்பஸ், ஒரு காம்பவுண்டில் தான் இருக்குது. ஒரே டிக்கெட் நம்ம எடுத்து உள்ளே போகிறோம். இங்கே மியூசியம், தொடர்ந்து அவருடைய 5 இதை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு ஒரு மரத்தினுடைய அந்த ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்க. சுத்தி மரம், சென்டரில் ஒரு அம்பரல்லா மாதிரி கட்டியிருக்காங்க. அதை சுற்றியுமே நம்மளுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே உட்காந்து அவர் எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறத அங்கேயே ஒரு புத்தகத்தை வச்சு நம்ம படித்தோன்னா அந்த சூழலுக்கு இப்படியெல்லாம் இருந்திருக்காருப்பா, ச்சே இந்தந்த ஜாமான்கள்லாம் இப்படி பயன்படுத்தியிருக்காரு, இப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காரு, இந்த வீட்டில் இந்த மாதிரி தான் அவர் உட்காந்து போயம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுது. இனியும் அப்படியே அதுலேருந்து வெளியே வந்தோன்னா ஓகேப்பா இதெல்லாம் ஓகே, இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படியே நேராக இந்த மியூசியம், இந்த யூனிவர்சிட்டி இதெல்லாம் தாண்டி ஊருக்குள்ளே போகிறோம். ஊருக்குள்ளே போனால் என்ன இருக்குது, என்ன இருக்குது நான் பார்த்துக்கிட்டு வந்து உங்களுக்கும் சொல்கிறேன், போகலாமா?

மத்ராசி படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். சாந்தி நிகேதன்ல ஊரெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு அடுத்து நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா, நம்ம அந்த ஃபஸ்ட் கேட்லாம் பார்த்துட்டு தான் இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் உள்ளே போயிட்டோம். லெஃப்டில், இதுக்கு ஆப்போசிட்ல இப்படி ரைட்டில் வந்தோம்னா ஒரு பெரிய சென்ட்ரல் லைப்ரரி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது பசங்க தங்குறதுக்கு. அதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் தான் அங்கங்கே சின்ன சின்னதாக நிறைய கட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு எல்லாம் அந்த யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடியவங்க தங்கிறதுக்கான இடம். அதுக்கப்புறம் இங்கேருந்து கேட்டால் இங்கே எதுப்போ அதிகமாக மக்கள் வந்து புழங்குற இடம், அவங்களுக்கு வந்து கோ டு ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எங்கே இருக்கும், நம்மளுக்கெல்லாம் இங்கே மால் இருக்குல்ல அந்த மாதிரி அங்கே என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே ரத்தன் பாலி அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெரு பேரே ரத்தன் பாலி தெருவான். அங்கே வந்து பெரிய பெரிய இந்த ஒரு பெரிய நகரம் ஆனால் பரபரப்பு இல்லாமல் மக்கள்லாம் ஜாலியாக எங்கே இருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேஸ். நம்மளும் அதுக்குள்ளே போகிறோம். நேராக போயிட்டே இருந்தோம்னா நிறைய இங்கே இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. நிறைய வகையான உணவு பண்டங்கள் தான் லைனாக கடையாக போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். இங்கே எடுத்த உடனே சூடாக நம்மளுக்கு வந்து அந்த போண்டா போடுற கடை ஒன்று வச்சுருக்காங்க, சுட சுட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊரில் எப்படி ஒரு ப்ளூ கலரில் ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி இருக்கும், அதே ப்ளூ கலரில் இங்கேயும் ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது. சூடாக இருக்குது, பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. சரி, அப்படியே போயிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் அப்படியே உள்ளே போனோம்னா இது என்னது, ஒரே புல்வெளி ஆனால் இவ்வளவு மாடுகள் இங்கே இருக்குது. அப்போ மேய்ச்சலும் இங்கே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 மாடுகள் ஒன்றா இங்கே சுற்றி இருக்கு. ஆனால் யாரும் அதை வந்து பாதுகாக்கிறக்கோ இல்லை அதை மேய்ச்சிட்டு போகிறக்கோ அந்த மாதிரி யாரும் இல்லை. பட் இங்கே 10 மாடுகள் ரவுண்டு இருக்கும். அப்படியே மறுபடியும் போனோன்னா ட்ரக்கெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, அதுவும் ஃபுட் ட்ரக்கு. ஓ, கீழே ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபுட் ட்ரக்கெல்லாம் இருக்குது. இங்கே அதிகமாக சாப்பிட்றதுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா, நான் போன தடவை சொன்ன மாதிரியே தான், மோமோஸ் இங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் இட்லி தோசையெல்லாம் கிடைக்குதா, இப்போ வரைக்கும் என் கண்ணில் எதுவும் படலை. நம்ம நேராக போய் பார்ப்போம். இங்கேருந்து போனோன்னா இந்த ரத்தன்பள்ளியிலேருந்து மறுபடியும் ரெடி லெஃப்டில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து வீடுகள் இருக்குது. நார்மல் இந்த யூனிவர்சிட்டிக்கு இங்கே படிக்கிறவங்கன்னு இல்லாமல் நார்மலாக மக்கள்லாம் இருக்கக்கூடிய வீடுகள் அங்கே சின்ன சின்னதாக இருக்குது. வீடுகள் வந்து ஓட்டு வீடுகளும் இருக்குது, நம்ம கான்கிரீட் போட்டு கட்டின வீடுகளும் இருக்குது. அதை தாண்டி போனோம் அப்படின்னா மெடிக்கல் ஷாப். இப்போ தான் நான் வந்து இந்த ஊருக்குள்ளே ஒரு முதல் மெடிக்கல் ஷாப் பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு டெய்லர் கடை இருக்குது, ஒரு பொட்டிக்கும் இருக்குது, டெய்லர் கடையும் ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ண மாதிரி ஒரு கடை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அடடா, இட்லி தோசை ஃபோட்டோ போட்டு ஒரு கடை கடைசியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வெஸ்ட் பெங்கால்லையும் இட்லி சாப்பிட்றாங்க.

வெஸ்ட் பெங்கால்லையும் தோசை சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து போனோன்னா இங்கே தான் மார்க்கெட் ஏரியா இருக்குது. இது ஃபுல்லாமே நிறைய காய்கறி பழங்கள் இதெல்லாம் இருக்கிற சந்தையாக இருக்குது. ஓகே, இங்கேயும் நம்ம ஒவ்வொரு கடையிலையும் பார்க்குறோம், காய்கறி இருக்குது, பழம் இருக்குது, வேற என்ன இருக்குது, கடலை பருப்பி வச்சுருக்காங்கப்பா. நம்ம ஊர் கடலை பருப்பியும் இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம ஊர் மலைக்கடையிலலாம் என்னென்ன ஜாமானங்கள் இருக்குமோ அதெல்லாம் தான் இருக்குது. பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இப்படியாக இந்த கடை வீதி சுற்றி சுற்றி சுற்றி நாமளும் வரோம். இங்கே அதிகமாக சோளம் வச்சுருக்காங்க, கான் வச்சுருக்காங்க, இளநீ வித்துட்ருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓரளவு நம்ம இந்த ஏரியாவில் இவ்வளவு தான். இந்த காய்கறி கடை, இந்த மார்க்கெட்டு, அதுவும் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட், இதை எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா என்ன இருக்குது, இந்த டோட்டோவை வச்சு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். நான் போன தடவை சொன்னது ஞாபகம் இருக்கும். அது நம்ம ஊர் ஆட்டோ மாதிரியே அங்கே வந்து டோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து ஈவி வண்டி. நம்மலாம் ஃபியூவல் போட்டு ஓட்டுற மாதிரி அவங்க ஈவி வண்டி வச்சுருக்காங்க, ஷேரோட்டோ மாதிரி முன்னாடி பின்னாடி இருக்குது. சரி, இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல், எங்களை எங்கே கூட்டு போகிறீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே வந்து ஆர்ட் வில்லேஜ் இருக்குப்பா, ஸோ அந்த மாதிரி உங்களை ரெண்டு இடத்துக்கு நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன இடம் அப்படின்னா, ஷோனாஜூரி அப்படிங்கிற ஒரு இடமும், ரத்தன்குட்டி, அதான் ரத்தன்பாலியில் நம்ம இருக்கோம் இல்லையா, ஷோனாஜூரி அப்படிங்கிற ஒரு இடமும், அது இல்லாமல் அமர்குட்டிங்கிற ஒரு இடத்துக்கும் கூட்டு போறாரா. அதுதான் ஆர்ட் வில்லேஜ். இந்த ஊரில் கைவினை பொருட்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு நாம் பார்த்தோம். அந்த கைவினை பொருட்கள் செய்கிற இடத்துக்கே நம்மளை டோட்டோவில் கூட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அங்கே என்னென்னலாம் இருக்குது, அவங்க எப்படிலாம் அதை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நேரம் அப்படி குறைச்சிக்கிட்டே வருது, போவோமா ஊர் ஹோலம் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால இதனுடைய கண்டினியூவேஷனா பார்ட் 3ல ஷோனாஜூரியும் அமர்குட்டியும் நாம போய் பார்க்க போறோம்.

இந்த பாட்டு போன வாரத்தினுடைய தொடக்கத்தில் நாம் கேட்டோம், அக்லச்சோலோரே அப்படிங்கிற பாட்டு. ஆக்சுவலாக ரவீந்திர சங்கீத் அப்படிங்கிறது அந்த பகுதியில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதில் ஒரு ரொம்ப முதன்மையான பாட்டு தான் இந்த பாட்டு. ரவீந்திரநாத் தாகூர் எழுதின பாடல்களினுடைய தொகுப்பில் ஒரு சின்ன பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக டோட்டோவில் போயிட்டுருக்கும்போது இது ஒன்று ஞாபகம் வந்தது, உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இங்கே டீ ரொம்ப அற்புதமாக இருக்குது, அதுவும் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி டம்ளர்லலாம் கொடுக்கறதில்ல, ஒரு குட்டி மண் குவளையில கொடுக்குறாங்க. நம்ம ஒரு படத்துல ஆதவன் படத்துல ஜிகிர் தந்தா தூத் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பானை மாதிரி ரொம்ப குட்டியா இருக்கு, பட் ரொம்ப அழகா ஸ்வீட்டா கியூட்டா இருக்கு. அவ்வளவுதான் டீ, இத்தனோண்டு டீ, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கட்டாயமா அடுத்த வாரம் எல்லாரும் சேர்ந்து நம்ம சாந்தி நிகேதன்ல டீ குடிப்போம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேர்களே.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். அன்பு, பாசம், அரவணைப்பு இவைகளை கொண்டு மயக்க வைக்கும் மாயை என்பது ஒருவித ஆனந்தமான அனுபவம்தான். இவை ஒருபுறம் இருக்க, வர்ண ஜாலங்கள் காட்டும் அனுபவமும் மனதிற்கு ஆனந்தம் தருபவைதான்.

நம்மை தொட்டு செல்ல தென்றலுக்கு ஜாதி மதம் தேவையில்லை. அன்பான நெஞ்சங்களை அள்ளி தெளிக்க வானவில் தயங்கியதும் இல்லை.

ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு விதமான அன்பு. பார்வைகள் தரும் தேன்மழை, அவை சொல்லும் வாழ்வின் ரகசியம் ஒவ்வொரு புன்னகை.

வண்ணங்கள் சிந்தும் ஒளியே வானவில், நெஞ்சில் நிறையும் மெல்லிசை பார்வையில் தோன்றும் கவிதைதான். வாழும் காலம் முழுவதும் தொடரும் இந்த அன்பு. வெண்ணிலவு மலரானால் வானவில் உடையாக வேண்டும். அதுவே அழகின் எல்லையை தொடும் கற்பனை.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி. கேட்டாலே இனிக்கும். ஆம் நேயர்களே, கேட்டாலே இனிக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிப்போம். மனதை வருடும் மென்மையான இசை, மௌனத்திற்கு மொழி தரும்.

வரிகள், கனவுகளுக்கு வண்ணம் தீட்டும் குரல், காதலு நினைவுக்கும் உயிர் தரும் பாடல். இதோ இந்த இனிமையான பாடலை கேட்டு ரசிப்போம். அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன்.

கேட்ட பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே சித்ரா. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன். காற்றில் கலந்திடும் இனிய கீதம், காதில் தேனாகும் அழகிய சங்கீதம், மனதை மயக்கும் மென்மையான ராகம், மௌனத்திற்கும் மொழி தரும் இசையின் நாதம், இதயத்தை வருடும் இசைத்துளிகளோடு இன்பத்தை பொழியும் இனிய பாடல், இசையால் இணைக்கும் இந்த அழகிய கீதம் சங்கீதம் பாடலை இசையோடு ரசிப்போம்.

வசந்தம் வந்தால் மலர்கள் சிரிக்கும், மனதில் புதிதாய் கனவுகள் பிறக்கும், தென்றல் வருடும் இனிய நேரம், தேனாய் இனிக்கும் இசையின் சாரம், இளமையின் துள்ளலும் இதயத்தின் இனிமையும் வசந்தத்தின் வர்ணமும் கலந்து வரும் அழகிய இந்த பாடலை இசையோடு கேட்டு ரசிப்போம்.

கேட்டாலே இனிக்கும் திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி ஒழித்து கொண்டிருக்கும் நேரம் 11:15:42. பனித்துளி முத்தாகும் மலர்வனம், தென்றல் இசையாகும் இன்ப தருணம், மலர்களில் வாசமும் மனதின் நேசமும் கலந்து கனவுகளை கவிதையாக்கும் ஒரு இனிய இசைப்பாடல் இதோ.

கவிஞர் வைரமுத்து. நேர்லே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் 11:30 ஸ்டாம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ஸ்வதஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். கேட்டாலே இனிக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. காதலின் மொழியை மெதுவாய் சொல்லி, இதயத்தின் ஓசையை இசையில் அள்ளி, உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இந்த இனிய பாடலை கேட்போம்.

பாடும் பறவைகள் படத்திற்காக பாடலை பாடினார் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து. ரோஜா ஒன்று மலர்ந்ததோ, அதில் காதல் ஒன்று பிறந்ததோ, மலரின் மனம் மனதைத் தொட, மௌனத்தின் மொழி காதலாய் பேச, ரோஜாவின் வாசத்தோடு இந்த இனிய பாடலை கேட்டு ரசிப்போம்.

கேட்ட பாடல் கொம்பேரி முக்கன் படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து. நெல்லை இன்னும் சில நொடிகளில் ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கேட்டாலே இனிக்கும் இனிய பாடல்களை கேட்டு ரசிப்போம்.

0: as the captain when the team's losing. So even the Australian side, as good as they are, they lose occasionally. But you tend to gloss over it because they win more than they lose, and they win the main games, and pretty decisively because of the quality of the players. And the big thing that Chaddo mentioned was athleticism. Australia's way ahead of almost every other team, particularly India, in the field running between the wickets. So that's a big factor. But the natural quality of India's batting in particular, maybe less so their quicker bowling, the spin's okay, is going to put them in the frame most of the time.
1: Well, that's all we've got time for on this week's Stumped on Akash Varney. Don't forget to follow us on X. We're at BBCWS Sport and use the hashtag BBC Stumped. And check us out on YouTube as well by going to the BBC World Service's YouTube channel. Thanks to Cherry Sharma and Jim Maxwell and to all of you for listening. Until next week, bye for now.
2: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
3: இதுவரை ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி கேட்டோம். இனி தொடர்ந்து கேட்டாலே இனிக்கும் இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பேசக்கூடாது என்றாலும் பார்வைகள் பேசாமல் இருப்பதில்லை. வார்த்தைகள் மௌனமானாலும் இதயங்கள் மௌனமாவதில்லை. சொல்லாத காதலின் ஓசையும் சொல்ல முடியாத ஏக்கத்தின் சுவையும் மௌனத்தையே இசையாக்கி மனதை வருடும் இந்த இனிய பாடலை ரசிப்போம்.

அடுத்த வாரிசு படத்திற்காக பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாச்சலம். பூக்க துடிக்கும் காதல் முட்டு, வெட்கத்தில் சிரிக்கும் விழிகள், வார்த்தையின்றி பேசும் இதழ்கள், மல்லிகையின் மனம் போல மனதில் பரவும் இனிய இசை, கிராமத்து மண்ணின் வாசத்தோடு மனதை மயக்கும் இந்த பாடல்.

ஒலித்த பாடல் மன்வாசனை படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து. கேட்டாலே இனிக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இதுவரை கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் லட்சுமி பிரியா.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
1: நெஞ்சிலே போர்வால் ஆஹா ஆஹா, உன்னை பெற்ற போதிலும் இப்போதே நான் பெருமை அடைகிறேனடா.
0: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: இந்திய ராணுவத்தின் மிக உயரிய விருது எது?
0: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: நேர்களை, இன்றிரவு 7:30 ஏறும்பூரம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி. இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்கள் உரை மற்றும் இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். அறிவிப்புகளைத் தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல். இதில் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ஸ்வதஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று உலகளாவிய தடுப்பூசி திட்டம். தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை ஒளிபரப்பில் மாலை 5:30 திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். மாலை

6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். இரவு 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், 8:30 மனோரஞ்சிதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைக்கானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் கிரி மல்லப்பா பஜந்த்ரி செனா இசை கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சி நிரல். இதுவரை இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டோம்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
1: நெஞ்சிலே போர்வால், ஆஹா ஆஹா, உன்னை பெற்ற போதிலும் இப்போதே நான் பெருமை அடைகிறேனடா.
0: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: இந்திய ராணுவத்தின் மிக உயரிய விருது எது?
0: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: நேர்களே, இன்று பகல் 12:10 மணிக்கு சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் பி தர்சன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ஸ்வதஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம்.

இன்று பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று உலகளாவிய தடுப்பூசி திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டு அறியலாம். தொடர்ந்து திரையசை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: இதுவரை சங்கீத சாரலில் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமலர் நிகழ்ச்சியில் இன்று
1: பானை ஒரு தடவை தான் முழுகித்து. ஆனா அந்த பானையை எடுக்கணும்ங்கிறதுக்காக அவன் பல தடவை முழுக்கு போட்டு எடுத்தானாம். அது மாதிரி
0: இன்று இசை பேருரையாக மலர்கிறது 1:10 நிகழ்ச்சி, ஆண்டாள் கல்யாணம்.

0: இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளி பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி IIT-யின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு

என்று அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய

0: நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000-க்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் நியூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் எகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச், ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இனி கேட்கலாம் மெல்லிசை. மெல்லிசையில் முதல் பாடலை பே. சுசிலா பாடியது.

0: The government and the students' delegation was held last evening. Payments Council of India PCI has announced that UPI will continue to be free for consumers. In a statement, the PCI affirmed that every Indian can continue to make instant digital payments without any transaction charges. It also noted that small merchants will not be charged for accepting digital payments. PCI added that banks, fintech companies, NPCI and the RBI have been investing in technology, cybersecurity, fraud prevention and innovation to maintain UPI's reliability. 7 people were killed and 11 were injured in a private bus accident in Chamba district of Himachal Pradesh this morning. The accident occurred near Chalwanj Mor at Beragarh under Tisa police station in the Churaha assembly constituency. The identities of the 7 people who lost their lives in the accident are yet to be ascertained. According to the State Emergency Operations Centre, the accident took place at around 7:15 a.m. today. Preliminary information suggests that the private bus was travelling from Beragarh towards Chamba when it went off the road near Chalwanj Mor and fell onto another road below. Prime Minister Modi expressed grief over the loss of lives due to the mishap. In a social media post, Mr. Modi condoled the families who have lost their loved ones in the incident. He also wished for the swift recovery of those injured. India Meteorological Department IMD has forecast heavy to very heavy rainfall over East Rajasthan and Odisha today. The Met Department also predicted heavy rainfall over Himachal Pradesh, Uttarakhand, East Uttar Pradesh, West Rajasthan, East Madhya Pradesh, Jharkhand, Chhattisgarh, Konkan, Goa, coastal Andhra Pradesh, Kerala, Mahe and some parts of Northeast India. In Jammu and Kashmir, the Amarnath Yatra from Jammu towards Baltal has been suspended today in view of the prevailing bad weather and road conditions at several places along the Jammu-Srinagar National Highway. The number of special train services announced by the railways to Keralam for the Onam season has risen to 112. The special services are mainly being operated to and from Tamil Nadu, Karnataka, Andhra Pradesh and Telangana. And on to sports, India opened its medal account on the third day of the World Athletics Under-20 Championships in Eugene, USA, with Ashish Yadav winning silver in the men's javelin throw. The 19-year-old produced his best effort of 74.09 meters in his third attempt to finish second. Ashish became only the second Indian after Neeraj Chopra to win a silver medal in the event at the World Athletics Under-20 Championships. And in some more news, Indian shuttler Ashmita Chaliha has reached the women's singles final of the Korea Masters Super 300 Badminton Tournament in South Korea. Ashmita defeated fellow Indian Rakshita Ramraj in the semi-final today. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம் ஆகாஷவாணி
2: பெருமைமிகு பாரதம் சென்னை எனும் தொழில் நகரம் உரைச்சித்திரம் எழுதியவர் ஆர் சுரேந்தர்
3: இந்தியாவின் முக்கிய தொழில் நகரங்களில் மும்பை முதன்மையான இடத்தை பெறுகிறது இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் என்று அழைக்கப்படும் மும்பை நிதி நிறுவனங்கள் வங்கிகள் பங்குச்சந்தை திரைப்படத்துறை இரசாயன தொழில் மருந்து தொழில் நெசவு தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் மையமாக விளங்குகிறது
4: பெங்களூரு இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு என்று உலகம் முழுவதும் அறியப்படுகிறது தகவல் தொழில்நுட்பம் மென்பொருள் உருவாக்கம் செயற்கை நுண்ணறிவு விண்வெளி ஆராய்ச்சி உயிரி தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆகியவற்றின் மையமாக பெங்களூரு விளங்குகிறது உலகின் பல முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் அலுவலகங்கள் இங்கு செயல்பட்டு வருகின்றன இதனால் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியில் பெங்களூரு முக்கிய பங்கு வகிக்கிறது
3: ஹைதராபாத் மருந்து தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணி நகரமாகும் ஜீனோம் பள்ளத்தாக்கு மற்றும் சைபராபாத் போன்ற தொழில்நுட்ப மையங்கள் இங்கு அமைந்துள்ளன உயிரி தொழில்நுட்பம் மருந்து உற்பத்தி மென்பொருள் சேவைகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஹைதராபாத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன
4: அகமதாபாத் மற்றும்

0: மற்றும் சூரத் ஆகியவை குஜராத் மாநிலத்தின் முக்கிய தொழில் நகரங்களாகும். அகமதாபாத் ஜவுளி தொழிலில் சிறந்து விளங்குவதால் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. சூரத் உலக புகழ்பெற்ற வைர வெட்டுதல் மற்றும் மெருகூட்டுதல் தொழிலின் மையமாக உள்ளது. அதோடு செயற்கை இழை மற்றும் ஜவுளி உற்பத்தியிலும் சூரத் முன்னணியில் உள்ளது.
1: புனே இந்தியாவின் முக்கிய வாகன மற்றும் பொறியியல் தொழில் நகரமாகும். கார் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் இங்கு அதிகமாக உள்ளன. பல பன்னாட்டு நிறுவனங்கள் புனேயில் முதலீடு செய்து தொழிற்சாலைகளை அமைத்துள்ளன.
0: ஜாம்ஷெட்பூர் இந்தியாவின் பழமையான திட்டமிட்ட தொழில் நகரங்களில் ஒன்றாகும். எஃகு உற்பத்திக்காக உலக அளவில் புகழ்பெற்ற இந்நகரம் இந்தியாவின் கனரக தொழில்துறையின் முக்கிய மையமாக திகழ்கிறது. எஃகு இயந்திரங்கள் மற்றும் உலோக தொழில்கள் இங்கு அதிக அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளன.
1: கொல்கத்தா கிழக்கிந்தியாவின் முக்கிய தொழில் மற்றும் வணிக நகரமாகும். சணல் தொழில், பொறியியல், இரசாயன தொழில், கப்பல் கட்டுமானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகள் இங்கு வளர்ச்சி பெற்றுள்ளன. கொல்கத்தா துறைமுகம் கிழக்கிந்தியாவின் வணிக வளர்ச்சிக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது.
0: இந்த வரிசையில் நமது சென்னையும் இந்தியாவின் முக்கிய தொழில் நகரமாக விளங்குகிறது. சினிமா, டிராமா, அழகிய கடற்கரை, ஆச்சரியப்படுத்தும் தனியார் பூங்காக்கள் என பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நாம் சென்னையை பார்க்கும் பார்வையிலிருந்து சற்று மாறுபட்டு இன்று தொழில் சார்ந்து பார்வையிடலாம்.
1: சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. கார் உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு உற்பத்தி மற்றும் பெட்ரோலிய சுத்திகரிப்பு தொழில்கள் இங்கு அதிகமாக உள்ளன.
0: முதலில் நாம் சென்னை இந்தியாவின் மிக முக்கியமான வாகன உற்பத்தி மையமாக உள்ளதை பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: பல்வேறு உலக புகழ்பெற்ற பல வாகன நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி நிலையங்களை சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், மறைமலை நகர், திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் அமைத்துள்ளன. இதன் காரணமாக சென்னை இந்தியாவின் டெட்ராய்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் கார்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களில் குறிப்பிடத்தக்க பகுதி சென்னை தொழிற்சாலைகளிலிருந்தே உற்பத்தி செய்யப்படுகிறது.
0: கார், லாரி, பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் போன்ற பல்வேறு வகையான வாகனங்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. இத்தொழிற்சாலைகள் உள்நாட்டு சந்தைக்கான வாகனங்களை மட்டுமின்றி ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் பிற உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றன.
1: வாகன உற்பத்தி தொழிலுடன் இணைந்து வாகன உதிரிபாக தொழிலும் சென்னையில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ளது. இயந்திர பகுதிகள், கியர்பாக்ஸ், பிரேக் அமைப்புகள், சஸ்பென்ஷன், டயர்கள், பேட்டரிகள், மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் பல்வேறு உதிரிபாகங்கள் ஆயிரக்கணக்கான சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த உதிரிபாகங்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன.
0: சென்னையின் வாகன தொழில் லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வழங்குகிறது. பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், இயந்திர இயக்குநர்கள், தரக்கட்டுப்பாட்டு நிபுணர்கள், வடிவமைப்பாளர்கள், போக்குவரத்து மற்றும் விநியோகத்துறையினர் என பல்வேறு திறன்களை கொண்டோர் இந்த துறையில் பணியாற்றுகின்றனர். இதனால் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பிற்கும் இந்த தொழில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது.
1: அண்மை காலங்களில் மின்சார வாகன உற்பத்திக்கும் சென்னை முக்கிய மையமாக உருவெடுத்து வருகிறது. மின்சார கார்கள், மின்சார இருசக்கர வாகனங்கள், பேட்டரி உற்பத்தி மற்றும் சார்ஜிங் தொழில்நுட்பங்கள் தொடர்பான முதலீடுகள் அதிகரித்து வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் உற்பத்தி முறைகளும் படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன.
0: மேலும் தொழில்துறை ஆராய்ச்சி, புதுமை, தானியங்கி உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் தர மேலாண்மை போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் சென்னையின் வாகன தொழிலை உலகத்தரத்திற்கு உயர்த்தியுள்ளன. பொறியியல் கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் ஒத்துழைப்பும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது.
1: சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களான ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், மறைமலை நகர், கும்மிடிப்பூண்டி, இருங்காட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளில் ஏராளமான வாகன உதிரிபாக தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன.
0: அடுத்ததாக நாம் தகவல் தொழில்நுட்ப துறையில் சென்னை அடைந்துள்ள வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பழைய மகாபலிபுரம் சாலை விளங்குகிறது. இந்த சாலை ஐடி நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படுகிறது.
0: தரமணி, பெருங்குடி, காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், சிறுசேரி போன்ற பகுதிகளில் ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக சிறுசேரியில் அமைந்துள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்கா

0: ஆசியாவின் மிகப்பெரிய ஐடி வளாகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: சென்னையில் இயங்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மென்பொருள் உருவாக்கம், இணைய பயன்பாடுகள், மொபைல் செயலிகள், கிளவுட் கணினி, செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், பெருந்தரவு பகுப்பாய்வு, இணைய பாதுகாப்பு, தரவு மேலாண்மை மற்றும் வணிக செயல்முறை சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளில் சேவைகளை வழங்குகின்றன. இச்சேவைகள் இந்திய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் வழங்கப்படுகின்றன.
0: தகவல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு சென்னையில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான திறமையான பட்டதாரிகளை உருவாக்குகின்றன. இதனால் நிறுவனங்களுக்கு தேவையான திறமையான மனித வளம் தொடர்ந்து கிடைக்கிறது.
1: சென்னையின் தகவல் தொழில்நுட்பத்துறை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
0: மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் சேவைத்துறை மேலும் வலுப்பெறுகிறது.
1: அடுத்ததாக நாம் சென்னையில் உருவாகி வரும் பலவிதமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்வோம். செயற்கை நுண்ணறிவு, நிதி தொழில்நுட்பம், கல்வி தொழில்நுட்பம், சுகாதார தொழில்நுட்பம், மின் வணிகம் மற்றும் மென்பொருள் சேவைகள் போன்ற துறைகளில் பல புதிய நிறுவனங்கள் சென்னையில் உருவாகி வருகின்றன. இவற்றுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தேவையான முதலீடு, வழிகாட்டுதல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகின்றன.
0: மேலும் அதிவேக இணைய வசதி, தரவு மையங்கள், நவீன அலுவலக வளாகங்கள், மாநாட்டு மையங்கள் மற்றும் சர்வதேச விமான நிலையம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் சென்னையின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்துகின்றன. டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற அரசு திட்டங்களும் இந்த துறையின் முன்னேற்றத்திற்கு ஊக்கம் அளிக்கின்றன.
1: சென்னை இந்தியாவின் முக்கிய தகவல் தொழில்நுட்ப நகரங்களில் ஒன்றாக மட்டுமல்லாமல் உலகளாவிய மென்பொருள் மற்றும் தகவல் சேவை மையமாகவும் வளர்ந்து வருகின்றது.
0: திறமையான மனித வளம், நவீன தொழில்நுட்பம், உலகத்தரத்திலான உள்கட்டமைப்பு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசின் ஆதரவு ஆகியவை சென்னையை தகவல் தொழில்நுட்ப துறையில் முன்னணியில் நிலைநிறுத்தியுள்ளன.
1: எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் போன்ற புதிய துறைகளின் வளர்ச்சியால் சென்னையின் தகவல் தொழில்நுட்பத்துறை மேலும் உலகளாவிய முக்கியத்துவம் பெறும்.
0: சென்னை இந்தியாவின் முக்கியமான மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழிலுடன் இணைந்து மின்னணு உற்பத்தி துறையும் சென்னையின் பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகிறது.
1: உலகத்தரம் வாய்ந்த பல மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி நிறுவனங்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான ஸ்ரீபெரும்புதூர், உரகடம், இருங்காட்டுக்கோட்டை, மறைமலை நகர் மற்றும் கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் தொழிற்சாலைகளை நிறுவியுள்ளன. இதனால் சென்னை இந்தியாவின் முக்கிய மின்னணு உற்பத்தி மையமாக வளர்ந்துள்ளது.
0: மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி துறையில் பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள், சலவை இயந்திரங்கள், மொபைல் போன்கள், கணினிகள், மடிக்கணினிகள், எல்இடி விளக்குகள், மின்விசிறிகள், மின்கட்டுப்பாட்டு கருவிகள், மின் மோட்டார்கள், மருத்துவ மின்னணு உபகரணங்கள் மற்றும் தொழில்துறை மின்னணு சாதனங்கள் போன்றவை சென்னையில் தயாரிக்கப்படுகின்றன.
1: இப்பொருட்கள் உள்நாட்டு சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
0: இந்த தொழிலில் நவீன தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன.
1: தானியங்கி உற்பத்தி, ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, கணினி கட்டுப்பாட்டு உற்பத்தி, தரச்சோதனை அமைப்புகள் மற்றும்
0: இணைய வழி இயங்கும் தொழிற்சாலைகள் போன்ற தொழில்நுட்பங்கள் உற்பத்தி திறனையும் தரத்தையும் உயர்த்துகின்றன. இதன் மூலம் உலக தரநிலைகளுக்கு ஏற்ப பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன.
1: இந்த துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் பல்வேறு ஊக்கத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன.
0: தொழிற்பூங்காக்கள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், முதலீட்டு சலுகைகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா போன்ற திட்டங்கள் மின்னணு உற்பத்தி முதலீடுகளை அதிகரித்துள்ளன.
1: இதன் மூலம் சென்னை உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக வளர்ந்து வருகிறது.
0: தற்போது மொபைல் போன்கள், மின்னணு சிப் கூறுகள், ஸ்மார்ட் சாதனங்கள், மின்சார வாகனங்களுக்கான மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உபகரணங்கள் போன்ற உயர் தொழில்நுட்ப பொருட்களின் உற்பத்தியும் வேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது.
1: ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.

0: அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சென்னையில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ ரசாயன தொழில் மையங்களை பற்றியது. கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பல்வேறு எரிபொருட்கள் மற்றும் ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்வதுடன் பல்வேறு உற்பத்தி தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் இந்த துறை வழங்குகிறது.
1: இதன் மூலம் போக்குவரத்து, மின்சார உற்பத்தி, உரத்தொழில், பிளாஸ்டிக் உற்பத்தி, மருந்து தொழில் மற்றும் வாகன தொழில் போன்ற பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கும் இது அடிப்படையாக அமைகிறது.
0: சென்னையில் பெட்ரோலியத்துறையின் முக்கிய மையமாக மணலி பகுதி விளங்குகிறது. இங்கு கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் நிலையங்களும் பெட்ரோல் ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளும் அமைந்துள்ளன.
1: கடல் மார்க்கமாக இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், விமான எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் தொழில்துறை எரிபொருட்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன.
0: இவை தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன.
1: பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி பெட்ரோ ரசாயன தொழில் செயல்படுகிறது.
0: இந்த துறையில் பிளாஸ்டிக், செயற்கை ரப்பர், செயற்கை இழைகள், வண்ணப்பூச்சுக்கள், சவர்க்காரங்கள், கரைப்பான்கள், தொழில்துறை ரசாயனங்கள் மற்றும் மருந்து தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன.
1: இந்த பொருட்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பல்வேறு தொழில்துறைகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன.
0: இன்றைய காலத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் பெட்ரோலிய மற்றும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகளில் மாசு கட்டுப்பாட்டு கருவிகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், காற்று மாசுபாட்டை குறைக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன.
1: ஆற்றல் சிக்கனம், வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துதல் மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன.
0: மேலும் சென்னை இந்தியாவின் முன்னணி மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. தமிழகத்தின் தலைநகரமான சென்னை உயர்தர மருத்துவ வசதிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், உயிரி தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறமையான மனிதவளம் ஆகியவற்றின் காரணமாக இந்த துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது. மனித நலம், மருத்துவ ஆராய்ச்சி, தொழில்துறை வளர்ச்சியில் இந்த துறை முக்கிய பங்கு வகிக்கின்றது.
1: சென்னையில் பல இந்திய மற்றும் பன்னாட்டு மருந்து நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் பல்வேறு வகையான மாத்திரைகள், கேப்சூல்கள், ஊசி மருந்துகள், சிரப் மருந்துகள், தடுப்பூசிகள், உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்கின்றன.
0: இவை இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் இந்தியாவிற்கு அந்நிய செலாவணி வருவாயும் அதிகரிக்கிறது.
1: உயிரி தொழில்நுட்பம் என்பது உயிரினங்கள், உயிர் அணுக்கள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றின் உயிரியல் செயல்முறைகளை பயன்படுத்தி புதிய பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் அறிவியல் துறையாகும்.
0: சென்னையில் இந்த துறை மருத்துவம், வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை உற்பத்தி போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக புதிய மருந்துகள் கண்டுபிடித்தல், தடுப்பூசி உருவாக்கம், மரபணு ஆய்வு, உயிரணு சிகிச்சை மற்றும் நோயறியும் கருவிகள் உருவாக்குதல் போன்ற பணிகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன.
1: இன்றைய காலத்தில் நவீன தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, உயிரி தகவலியல், மரபணு தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம் மற்றும் துல்லிய மருத்துவம் ஆகியவை மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன.
0: இதன் மூலம் நோய்களை விரைவாக கண்டறிதல், புதிய மருந்துகளை உருவாக்குதல் மற்றும் நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை முறைகளை வழங்குதல் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிறகு மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறையின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. தடுப்பூசி ஆராய்ச்சி, வைரஸ் கண்டறிதல், மருத்துவ உபகரணங்கள் தயாரித்தல் மற்றும் பொது சுகாதார தீர்வுகள் போன்ற துறைகளில் சென்னை குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது.
0: இந்தியாவின் முக்கியமான கனரக பொறியியல் தொழில் மையங்களில் சென்னை எப்படி ஒரு சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது என்பது பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம்.
1: மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான இயந்திரங்கள், தொழிற்சாலை உபகரணங்கள், கனரக இயந்திரங்கள், பாதுகாப்பு துறை உபகரணங்கள் மற்றும் கட்டுமான துறைக்கு தேவையான கருவிகள் ஆகியவை இத்துறையின் முக்கிய உற்பத்தி பொருட்களாகும்.
0: சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களான அம்பத்தூர், திருவொற்றியூர், எண்ணூர், ஆவடி, ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், குமிடிப்பூண்டி போன்ற பகுதிகளில் பல்வேறு கனரக பொறியியல் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன.
1: இத்தொழிற்சாலைகள் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை ஏற்றுமதி செய்கின்றன.
0: கனரக பொறியியல் தொழிலில்

0: தொழிற்சாலை இயந்திரங்கள், மின் உற்பத்தி கருவிகள், கொதிகலன்கள், டர்பைன்கள், அழுத்தக்கலன்கள், பம்புகள், கம்ப்ரஸர்கள், தொழில்துறை வால்வுகள், கிரெயின்கள், சுரங்க இயந்திரங்கள் மற்றும் கட்டுமான உபகரணங்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன.
1: இவை மின்சார உற்பத்தி, எண்ணெய் மற்றும் எரிவாயு, சிமெண்ட், எஃகு, சுரங்கம், ரசாயன தொழில் மற்றும் பாதுகாப்பு துறை போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன.
0: கனரக பொறியியல் தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. இயந்திர பொறியாளர்கள், மின் பொறியாளர்கள், உற்பத்தி பொறியாளர்கள், வடிவமைப்பு நிபுணர்கள், வெல்டிங் தொழில்நுட்ப வல்லுநர்கள், தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள், பராமரிப்பு நிபுணர்கள் மற்றும் தொழிற்சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: இதனால் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும் இந்த துறை பெரும் பங்களிப்பை வழங்குகிறது.
0: மேலும் கனரக பொறியியல் தொழில் நாட்டின் பாதுகாப்பு துறை மற்றும் விண்வெளி துறையின் வளர்ச்சிக்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது. பாதுகாப்பு உபகரணங்கள், சிறப்பு இயந்திரங்கள், உயரழுத்த கலன்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் போன்றவை சென்னையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் உற்பத்தி தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: தமிழக அரசும் மத்திய அரசும் தொழிற்பூங்காக்கள், தொழில்துறை வழித்தடங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், முதலீட்டு ஊக்கத்திட்டங்கள் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற முயற்சிகள் மூலம் கனரக பொறியியல் துறையின் வளர்ச்சியை ஊக்குவித்து வருகின்றன. இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதோடு வெளிநாட்டு முதலீடுகளும் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன.
0: இந்தியாவின் முக்கியமான கப்பல் கட்டுமான மற்றும் துறைமுக தொழில் மையங்களில் ஒன்றாக சென்னை விளங்குகிறது. அது பற்றி நாம் அடுத்ததாக தெரிந்து கொள்வோம்.
1: கடற்கரையோரத்தில் அமைந்திருக்கும் சென்னை பல நூற்றாண்டுகளாக கடல் வாணிபத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் சென்னை துறைமுகம், எண்ணூர் காமராசர் துறைமுகம் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகம் ஆகியவை தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகின்றன.
0: இந்த துறை ஏற்றுமதி இறக்குமதி, வணிகம், கப்பல் கட்டுமானம், கப்பல் பராமரிப்பு மற்றும் கடல்சார் சேவைகள் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது.
1: சென்னையில் கப்பல் கட்டுமான தொழிலில் சரக்கு கப்பல்கள், பயணிகள் கப்பல்கள், மீன்பிடி படகுகள், கடலோர காவல் படகுகள், கடல்சார் சேவை படகுகள் மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கான சிறப்பு கப்பல்கள் ஆகியவை வடிவமைக்கப்பட்டு கட்டப்படுகின்றன.
0: புதிய கப்பல்கள் கட்டப்படுவதோடு பழைய கப்பல்களின் பழுதுபார்ப்பு, இயந்திர மாற்றம், பராமரிப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் கடல்சார் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் திறமையாகவும் செயல்படுகிறது.
1: சென்னை துறைமுகம் இந்தியாவின் மிக பழமையான செயற்கை துறைமுகங்களில் ஒன்றாகும். இது கார்கள், வாகன உதிரி பாகங்கள், இயந்திரங்கள், இரும்பு, உரங்கள், நிலக்கரி, பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
0: தென்னிந்தியாவின் தொழில்துறைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருவதற்கும் இங்கு தயாரிக்கப்படும் பொருட்களை உலக நாடுகளுக்கு அனுப்புவதற்கும் இந்த துறைமுகம் பெரும் ஆதாரமாக உள்ளது.
1: எண்ணூர் காமராஜர் துறைமுகம் நிலக்கரி, பெட்ரோலியப் பொருட்கள், திரவ சரக்குகள் மற்றும் வாகன ஏற்றுமதிக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட நவீன துறைமுகமாகும்.
0: அதே போல் காட்டுப்பள்ளி துறைமுகம் சரக்குகளை கையாளுதல், கண்டெய்னர் சேவைகள், கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் பழுதுபார்ப்பு சேவைகளில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது.
1: இந்த மூன்று துறைமுகங்களும் இணைந்து சென்னையை இந்தியாவின் முக்கிய கடல்சார் வணிக மையமாக மாற்றியுள்ளன.
0: கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக தொழிலின் வளர்ச்சிக்கு சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்பு பெரும் ஆதரவாக உள்ளது.
1: தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில் பாதைகள், சர்வதேச விமான நிலையம் மற்றும் சரக்கு போக்குவரத்து மையங்கள் ஆகியவை துறைமுகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்ல முடிகிறது.
0: இதனால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வணிகம் மேலும் மேலும் வளர்ந்த வண்ணம் உள்ளது.
1: இந்த தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. கப்பல் வடிவமைப்பு பொறியாளர்கள், கடல்சார் பொறியாளர்கள், வெல்டிங் நிபுணர்கள், இயந்திர பராமரிப்பு தொழில்நுட்ப வல்லுநர்கள், துறைமுக நிர்வாகிகள், சுங்க அதிகாரிகள், சரக்கு கையாளும் பணியாளர்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
0: தற்போது கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக துறையில் தானியங்கி சரக்கு கையாளும் அமைப்புகள், டிஜிட்டல் துறைமுக மேலாண்மை, செயற்கை நுண்ணறிவு, செயற்கைக்கோள் வழிகாட்டுதல், GPS தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை துறைமுக நடைமுறைகள் பயன்படுத்த இதனால் சரக்குகளை கையாளும் வேகம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அதிகரித்துள்ளது.
1: மத்திய மற்றும் மாநில அரசுகள் சாகர்மாலா போன்ற திட்டங்களின் மூலம் துறைமுக உட்கட்டமைப்பை மேம்படுத்தி கடல்சார் தொழில்களை ஊக்குவித்து வருகின்றன. இதன் மூலம் புதிய முதலீடுகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன.

0: மேலும் சென்னை இந்தியாவின் முக்கியமான ஆடை மற்றும் ஜவுளி தொழில் மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது. தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில் ஜவுளி தொழில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர் போன்ற ஜவுளி உற்பத்தி மையங்களுடன் சென்னை நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் துணிகள் மற்றும் ஆடைகள் உள்நாட்டு சந்தைக்கு போவதோடு உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் சென்னை ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதிக்கான முக்கிய வணிக மையமாக திகழ்கிறது.
1: சென்னையில் பருத்தி, பட்டு துணி, செயற்கை இழை துணி, பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள், பள்ளி மற்றும் கல்லூரி சீருடைகள், தொழில்துறை சீருடைகள், விளையாட்டு ஆடைகள், குழந்தைகள் ஆடைகள் மற்றும் நவநாகரிக ஆடைகள் போன்ற பல்வேறு வகையான ஆடை பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இப்பொருட்கள் தரமான மூலப்பொருட்கள் மற்றும் நவீன உற்பத்தி முறைகளின் மூலம் தயாரிக்கப்படுவதால் உலக சந்தையில் நல்ல வரவேற்பை பெறுகின்றன.
0: சென்னை துறைமுகம் மற்றும் சர்வதேச விமான நிலையம் ஆடை ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக அளவில் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன.
1: ஆடை தொழிலில் நூல் தயாரித்தல், நெசவு, சாயமிடுதல், அச்சிடுதல், தையல், எம்பிராய்டரி, தரப்பரிசோதனை, பேக்கிங் மற்றும் ஏற்றுமதி போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பணிகளில் நவீன இயந்திரங்கள், கணினி மூலம் வடிவமைத்தல், தானியங்கி வெட்டும் இயந்திரங்கள் மற்றும் தானியங்கி தையல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி திறனும் தரமும் அதிகரித்துள்ளன.
0: சென்னையின் ஆடை மற்றும் ஜவுளி தொழில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. தையல் கலைஞர்கள், துணி வடிவமைப்பாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், தரக்கட்டுப்பாட்டு நிபுணர்கள், இயந்திர இயக்குநர்கள், ஏற்றுமதி நிர்வாகிகள் மற்றும் விற்பனை பணியாளர்கள் என பல்வேறு துறைகளில் மக்கள் பணியாற்றுகின்றனர். இதன் மூலம் குடும்ப வருமானம் உயர்வதோடு சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுகிறது.
1: அண்மை காலங்களில் சென்னை ஃபேஷன் மற்றும் ஆடை வடிவமைப்பு துறையிலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. பல ஆடை வடிவமைப்பு நிறுவனங்கள், ஃபேஷன் பயிற்சி மையங்கள் மற்றும் ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் புதிய வடிவமைப்புகளையும் உலகத்தரத்திலான ஆடைகளையும் உருவாக்கி வருகின்றன.
0: சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை இழைகள், மறுசுழற்சி செய்யப்பட்ட துணிகள் மற்றும் உயிரி சாயங்கள் பயன்படுத்தும் நிலையான ஜவுளி உற்பத்தி முறைகளும் அதிகரித்து வருகின்றன.
1: தமிழக அரசும் மத்திய அரசும் ஜவுளி தொழிலின் வளர்ச்சிக்காக பல்வேறு ஊக்குவிப்புகளை வழங்கி வருகின்றன. தொழிற்பூங்காக்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஏற்றுமதி ஊக்க திட்டங்கள் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் இந்த துறையின் வளர்ச்சிக்கு ஆதரவாக உள்ளன.
0: சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் MSME இந்த துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: சென்னை இந்தியாவின் முக்கியமான திரைப்படம் மற்றும் ஊடக தொழில் மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழ் திரைப்படத்துறையான கோலிவுட்டின் இதயமாக சென்னை விளங்குகிறது.
0: நூற்றாண்டுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட தமிழ் திரைப்படத்துறை கலை, கலாச்சாரம், பொழுதுபோக்கு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திரைப்பட தயாரிப்பு மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி, வானொலி, செய்தி ஊடகங்கள், இணைய ஊடகங்கள், விளம்பரத்துறை, இசைத்துறை மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சிக்கும் சென்னை முக்கிய மையமாக விளங்குகிறது.
1: சென்னையில் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக பல திரைப்பட ஸ்டுடியோக்கள், படப்பிடிப்பு தளங்கள், ஒளிப்பதிவு கூடங்கள், படத்தொகுப்பு மையங்கள் மற்றும் கணினி வரைகலை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: திரைப்படங்களின் கதை உருவாக்கம், திரைக்கதை இயக்கம், ஒளிப்பதிவு, நடிப்பு, இசையமைப்பு, பாடல் பதிவு, ஒலி வடிவமைப்பு, காட்சி தொகுப்பு, கணினி காட்சி அமைப்பு மற்றும் இறுதிக்கட்ட தயாரிப்பு வரை அனைத்து பணிகளும் சென்னையில் நடைபெறுகின்றன.
1: தமிழ் திரைப்படங்கள் இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மத்திய கிழக்கு நாடு, ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெளியிடப்படுகின்றன. இதன் மூலம் தமிழ் திரைப்படத்துறை உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது.
0: திரைப்படங்களின் வெளிநாட்டு வெளியீடுகள் மற்றும் இணையதளங்களில் ஒளிபரப்பப்படுவதன் மூலம் இந்தியாவிற்கு அந்நிய செலாவணியும் கிடைக்கிறது.
1: சென்னையில் பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. தமிழ் மொழியில் செய்திகள், கல்வி நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், விவாதங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்கள் தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படுகின்றன. இதன் மூலம் மக்களுக்கு தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவை ஒரே நேரத்தில் கிடைக்கின்றன.
0: அண்மை காலங்களில் டிஜிட்டல் ஊடகங்கள் மற்றும் OTT தளங்கள் திரைப்படம் மற்றும் ஊடகத்துறையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இணைய தொடர்கள், குறும்படங்கள், ஆவணப்படங்கள் மற்றும் இணைய நிகழ்ச்சிகள் அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன. திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாவதுடன் இணையதளங்களிலும் நேரடியாக வெளியாகும் நடைமுறையும் அதிகரித்துள்ளது. இதனால் புதிய கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: திரைப்படம் மற்றும்

0: ஊடகத்துறை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது. நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், பின்னணி பாடகர்கள், நடன இயக்குநர்கள், கலை இயக்குநர்கள், ஒலி பொறியாளர்கள், காட்சி தொகுப்பாளர்கள், கணினி வரைகலை நிபுணர்கள், செய்தியாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் விளம்பரத்துறை நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: சென்னையில் உள்ள திரைப்பட கல்லூரிகள், ஊடக கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலை பயிற்சி மையங்கள் திறமையான கலைஞர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் உருவாக்குகின்றன. செயற்கை நுண்ணறிவு, மெய்நிகர் தயாரிப்பு, 3D அனிமேஷன், உயர்தர ஒளிப்பதிவு, டிஜிட்டல் எடிட்டிங் மற்றும் மேம்பட்ட காட்சி அமைப்பு தொழில்நுட்பங்கள் திரைப்படத்துறையின் தரத்தை உயர்த்தியுள்ளன.
0: தமிழ் திரைப்படங்கள் சமூக விழிப்புணர்வு, வரலாறு, கலாச்சாரம், அறிவியல், கல்வி மற்றும் சமகால பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. அதேபோல் ஊடகத்துறை ஜனநாயகத்தின் 4வது தூணாக செயல்பட்டு மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கும் பொறுப்பையும் ஏற்றுள்ளது.
1: வாகன உற்பத்தி, வாகன உதிரி

0: மற்றும் சமகால பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன. அதேபோல் ஊடகத்துறை ஜனநாயகத்தின் 4வது தூணாக செயல்பட்டு மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கும் பொறுப்பையும் ஏற்றுள்ளது.
1: வாகன உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு மற்றும் மின்சாதன உற்பத்தி, பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ ரசாயன தொழில், மருந்து மற்றும் உயிரி தொழில்நுட்பம், கனரக பொறியியல், கப்பல் கட்டுமானம் மற்றும் துறைமுக தொழில், ஆடை மற்றும் ஜவுளி தொழில், திரைப்படம் மற்றும் ஊடகத் தொழில் ஆகிய பல துறைகளில் சென்னை தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் தனித்துவமான இடத்தை பெற்று இந்தியாவின் முன்னணி தொழில் நகரங்களில் ஒன்றாக விளங்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது.
0: நவீன தொழில்நுட்பம், திறமையான மனிதவளம், சிறந்த உட்கட்டமைப்பு மற்றும் அரசின் ஊக்குவிப்பு திட்டங்கள்
1: எதிர்காலத்திலும் சென்னை இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியின் முன்னோடி நகரமாக தொடர்ந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் சென்னை எனும் தொழில் நகரம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். சுரேந்தர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நேரம் 1:39:30. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். எம். எஸ். விஸ்வநாதன், விக்ரம், அஜயன் பாலா, நாசர் ஆகியோரது குரல்களில் படம் மதராசப்பட்டினம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோர் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகி இருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லி ஐஐடி வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர், ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை அடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய

0: தலைநகரம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சான்சி ஸ்தூபா, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட அவர்கள், பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் பாரம்பரிய பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு தொகுதி மறுவரையறை குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் முந்தைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளும் அறிவித்துள்ளன. இந்திய அஞ்சல் துறை மூலம் பணம், பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம், பரிசுப் பொருட்களை வழங்குவதாக கூறி கேட்கப்படும் வங்கிக் கணக்கு, ஆதார் எண், ஓடிபி உள்ளிட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய செய்திகள் தொடர்பாக 9187971112159 என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது factcheck@theRateOfPIB.gov.in என்ற இணையதளத்தில் தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவெட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவுநீர் காவேட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கில் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பொருட்களுக்கு வரியுடன் கூடிய ரசீது வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1 தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன முறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் நாசரேத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்துறை சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி MS தர்காவில் தொடங்கி உழவர் சந்தை, பேருந்து நிலையம், மணிகுண்டு, நாராயண் தியேட்டர் வழியாக கட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதை வேண்டாம் வாழ்வு சிறுகட்டம், போதை அளிக்கும் கல்வி காக்கும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே

0: படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் பணிகளுக்காக மேலும் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லின் தரத்தை பாதுகாக்க விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் நெல்மணிகளை கொண்டு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபழகத்தின் மூலம் நடப்பு காரிப் பருவத்தில் தற்போது 3 பருவ கோடை குறுவை நெல்லினை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாரத்தில் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்மணிகளை 17% குறைவாக ஈரப்பதம் உள்ளவாறு நன்கு உலர்த்தி நெல்மணிகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாலித்தீன் வெள்ளைச்சாக்கில் நெல் கொண்டு வராமல் டிராக்டர் டிப்பர்கள் மூலமாக நெல் குவியலாக எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக 4 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10,800 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்புராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பெறப்படுவதையும் அவர் உறுதி செய்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 1:55. இனி பாடல் ஒன்று கேட்கலாம்.

கேட்ட பாடல் கில்லி படத்திலிருந்து சுனிதி சௌஹான் பாடினார். பாடலுக்கு இசை வித்யாசாகர். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேயர்களே, உங்கள் நினைவுக்கு தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக கேட்டு பயன்பெறுங்கள்.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தேச தலைவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி

0: உரையாற்ற வருகிறார் என் பள்ளி மாணவி ஸ்ரீயாழினி.
1: அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். வானொலி அலைவரிசை மூலமாக உங்கள் செவிகளை வந்தடைவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் எப்பொழுது மனிதனாகிறான்? எப்பொழுது தன் சுயநலை கூட்டை விட்டு வெளியே வந்து பொது நலனுக்காக வாழ்கிறானோ அப்பொழுதுதான் உண்மையான மனிதனாகிறான். அப்படி ஒரு பெருவாழ்வுக்கு சொந்தக்காரர் தியாகத்தின் திருவுருவம் பசும்போன் ஓ முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வரலாற்றை பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்போன் ஓ முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியேறுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். 1908 அக்டோபர் மாதம் 30 நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்போன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் ஆற்றலுடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது வீர பேச்சால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக விருகொன்று எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திரு வி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போசுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். நேதாஜி தொடங்கி இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். அந்த கூட்டத்தில் இருந்த பெருந்தலைவர் முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார். மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சாலப் பொருந்தும் என அவர் தோற்றத்தை பார்த்தவுடனே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துள்ளார். முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம் ஆகும். பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939 மதுரை வைத்தியநாத ஐயர் கோவிலில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த வெளிநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார். அவர் அவற்றை ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட அளிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் முதலியன சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். இவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்தராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையில் முடிச்சூடா மன்னராக, நீதி வழிவா நேர்மையாளராக, புலமையில் கபீலராக, வலிமையில் கரிகாலனாக, பக்தியில் பரமம்சராக, ஆக மொத்தம் இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் 1963 அக்டோபர் மாதம் 30 இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றார். வீரம் என்பது உடலில் பலமல்ல, உள்ளத்தின் உறுதி. தேசம் என்பது நிலப்பரப்பல்ல, மக்களின் உயிர். இந்த வரிகளுக்கு முழுமையான அர்த்தமாய் வாழ்ந்து காட்டியவர் முத்துராமலிங்க தேவர். வரலாற்றை படிப்பவர்கள் பல நூல்களை எழுதலாம், ஆனால் தன் வியர்வையாலும் வீரத்தாலும் இந்த மண்ணின் சரித்திரத்தையே மாற்றி எழுதியவர்கள் சிலர்தான். தேசமும் தேவமும் தன் இரு கண்களாய் வாழ்ந்த அந்த தியாக சிங்கத்தின் அடிச்சுவடுகள் தமிழ் மண்ணில் எக்காலமும் அழியாது. இந்த தெய்வீக தலைவனின் பெருமையை நெஞ்சிலேந்தி அவர் தம் லட்சிய பாதையில் நாமும் தலை நிமிர்ந்து நடந்திடுவோம். வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: தேச தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு, தியாகம் மற்றும் நாட்டிற்காக அவர்கள் ஆற்றிய மகத்தான சேவைகளை பற்றி சிறப்பாக உரை வழங்கிய மாணவிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நம் தமிழ் மொழியின் பெருமையையும் பண்பாட்டின் சிறப்பையும் வீரத்தையும் அறநெறியையும் எடுத்துரைக்கும் ஒரு அற்புதமான காப்பிய நாடகத்தை நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போமா?
2: தமிழர்களின் வீரம்,

அறம், பண்பாடு, தாய்மை, மனிதநேயம் ஆகிய உயரிய பண்புகளை உலகிற்கு எடுத்துக்கூறும் சங்க இலக்கிய பொக்கிஷமாக விளங்குவது புறநானூறு. காலம் பல கடந்தாலும் அழியாத தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளையும் போர்க்களத்தில் மிளர்ந்த வீரத்தையும் இல்லறத்தில் திகழ்ந்த அறத்தையும் பதிவு செய்த இந்நூல் தமிழர் மரபின் பெருமையை இன்றும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அத்தகைய பெருமை மிகு புறநானூற்றின் ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு தன் மகனின் வீரத்தை தாய்மையின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியும் ஒரு தமிழ் பெண் வீரத்தாயின் கதையை மையமாக வைத்து எங்களின் நாடகம் அமைந்துள்ளது. அவளின் துணிச்சல், தியாகம், உறுதி மற்றும் தமிழ் பண்

0: இத்தகைய பெருமை மிகு புறநானூற்றின் ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு தன் மகனின் வீரத்தையும் தாய்மையின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியும் ஒரு தமிழ் பெண் வீரத்தாயின் கதையை மையமாக வைத்து எங்களின் நாடகம் அமைந்துள்ளது. அவளின் துணிச்சல், தியாகம், உறுதி மற்றும் தமிழ் பண்பாட்டின் உயர்வை வெளிப்படுத்தும் எங்கள் நாடகத்தை இப்போதே காணலாம்.
1: வீரத்தின் விளிநிலமே, சேரனும் சோழனும் பாண்டியனும் வீரம் போர் முயன்ற மனித சங்க காலத்தில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வீரத்தின் விளிநிலம்தான். ஆம், புலியை முரத்தால் அடித்து துரத்திய ஒரு பெண் தானே, அந்த மாதிரி ஒரு குலவாளி அந்த தமிழ் பெண் நான் தான். முந்தைய போரில் என் தந்தையே இழந்தேன், நேற்றிலே போரில் என் கணவனை இழந்தேன். ஆனாலும் என் ஒரே மகனான உள்ளானே என் தாய்நாட்டு போருக்கு நான் அனுப்புவேன். இது என் குலத்தின் மீது ஆணை. மகனே, வா இங்கே.
2: இதோ வருகிறேன் தாயே. சொல்லுங்கள் தாயே.
1: இப்பொழுது ஆயக்கலைகள் 64 ஒன்றான வாழ்வித்தை கற்றுத்தர போகிறேன்.
2: சரி தாயே.
1: இதோ பிடி. அப்படித்தான், நன்கு போட்டியிடு, எதிரிகளை பந்தாடு.
2: பொன்னும் மணியும் பூட்டி மகிழ்ந்த கண்ணே மணியே என்றெல்லாம் கொஞ்சி குலவி தங்கத்தினால் ஆன கட்டிலே சந்தன தொட்டிலே தொல்லி மகிழ்ந்த உன் மீதான வீரவழி வந்தேனே என்று பாராட்டி சீராட்டி வளர்த்தீர்களே. உங்கள் தனியாத ஆசையை நிறைவேற்றுவது என் கடமை அல்லவா தாயே?
1: எதிர்நாட்டு படைகள் ஆணைகள் நேருக்கு நேர் வீழ்த்துமடா. இது உன் தந்தை மீது ஆணை. சென்று வென்று வா மகனே.
2: சென்று வென்று வருகிறேன் தாயே. உங்கள் தாழ் பணிந்து ஆசீர்வதிங்கள் தாயே.
1: வென்று வா மகனே.
2: வென்று வருகிறேன் தாயே.
3: என்ன தாயே, உங்க மகனை ரொம்ப நாளக்கானா இங்கேயோ வெளியூருகானா போயிருக்கானா?
1: என்ன என் மகனையாய் கேட்கிறாய்? சிற்றல் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ எனவின உதி என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன். ஓரரும் புலியை சேர்த்து போகிற கல்லலை போல ஈஞ்ச வயிறு இதுவே தோன்றுவன் மாதோ. போர்க்களம் தானே, போர்க்களம் சென்று வீரனாய் திலகமிட்டு என் மகன் வருவான்.
3: சரி, வீரனை பெற்ற வீரத்தாயே வாழ்க. சரி, நான் வாரேன்.
1: என்ன குழலி சொன்னது போல என் மகன் சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டதே, இன்னும் அவனை காணவில்லையே. அம்மா, என் மகனை பார்த்தீர்களா?
4: எனக்கு தெரியவில்லையே.
1: ஐயா, என் மகனை பார்த்தீர்களா?
4: இல்லை, எனக்கு தெரியாது.
1: என் மகன் சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டதே, என்ன ஆயிற்றோ தெரியவில்லையே.
4: தாயே, தாயே,
1: என்ன ஆயிற்று?
4: உங்களது மகன் போரில் புறமுதுகிட்டு இறந்து விட்டான்.
1: ஐயோ, என் மகன் இறந்து விட்டானா? அதுவும் புறமுதுகிட்டு இறந்து விட்டானா? இருக்காது, இருக்கவே இருக்காது, நான் அதை நம்ப மாட்டேன்.
4: உண்மையிலேயே உங்கள் மகன் போரில் புறமுதுகிட்டுதான் இறந்து விட்டான் தாயே.
1: அப்படியா? என் மகன் முதுகை காட்டி ஓடியிருந்தால் அவனுக்கு பாலூட்டிய என் மார்பங்களை நானே அறுத்தெறிவேன். நானே போர்க்களம் சென்று பார்க்கிறேன்.
4: சரி, நான் வருகிறேன் தாயே.
1: எங்கே என் மகன்? மகனே, எங்கே என் மகன்? மகனே, நீ புறமுதுகிட்டு இருந்து செய்தியை கேட்டு நான் துடிதுடுத்து விட்டேனடா. நீ என் மறவர்குல மாணிக்கமாயிற்றே. நெஞ்சிலே போர்வாள். ஆஹா ஆஹா, உன்னை பெற்ற போதிலும் இப்போதே நான் பெருமை அடைகிறேனடா. வீரத்தின் ஒளியே, உன்னை நான் இழக்கவில்லை. மண்ணிற்காக விதைத்துள்ளனடா. வீரனடா, செல்வமே நீ வீரனடா.
3: புகழுக்காக வாழ்ந்தார்கள் பண்டை தமிழர். பொருளுக்காக அல்ல, பண்புக்காக வாழ்ந்தார்கள். வீரம் அவர்களின் உயிர், கொடை அவர்களின் பெருமை, அறம் அவர்களின் அடையாளம். அந்த உயரிய வாழ்வியலை உலகிற்கு எடுத்துரைக்கும் அரிய பொக்கிஷமே புறநானூறு. அந்த பண்பாட்டை நாமும் போற்றி அறத்தோடும் அன்போடும் வீரத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வோம். பண்டைய தமிழர் போல நாமும் பண்டை காப்போம், பண்பாட்டை காப்போம், வீரத்தமிழராய் வாழ்வோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நமது வாழ்வு புதிய சரித்திரமாகட்டும். சங்கத்தமிழரின் பெருமை என்றும் நிலைத்திருக்கட்டும். தமிழ் வாழ்க, தமிழர் பண்பாடு வளர்க. நன்றி, வணக்கம்.
5: வீரம், தியாகம், ஒற்றுமை மற்றும் தன்னம்பிக்கையின் மகத்துவத்தை அழகாக எடுத்துரைத்த இந்த போர் நாடகத்தை சிறப்பாக அரங்கேற்றிய மாணவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.
6: மாவட்டம் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம்.

0: தொடர்ந்து கேட்கலாம். மகாத்மா காந்தியை பற்றி சிறப்பு உரையாற்ற வருகிறார் என் பள்ளி மாணவி சிவஸ்ரீ.
1: அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் தேசத்தின் தந்தை என போற்றப்படும் மகாத்மா காந்தியடிகள் குறித்து சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டின் வரலாற்றை பற்றியவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் உலகின் மனசாட்சியை மாற்றியவர்கள் மிகச் சிலரே. 1869 அக்டோபர் 2 குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் ஊரில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக பிறந்தார். சிறு வயதிலிருந்தே உண்மை, ஒழுக்கம், நேர்மை ஆகியவற்றை வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டார். பின்னர் இங்கிலாந்தில் சட்டம் பயின்று தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் நிறவெறி காரணமாக பல அவமானங்களை சந்தித்தனர். அந்த அனுபவங்கள் காந்தியடிகளின் வாழ்க்கை பார்வையை மாற்றின. அந்நீதிக்காக எதிராக வன்முறையில் அல்ல, உண்மையிலும் அகிம்சையிலும் போராட வேண்டும் என்ற சிந்தனையை அவர் உருவாக்கினார். அதுவே சத்தியாகிரகம் என்றும் புதிய போராட்ட முறையாக உலகம் முழுவதும் அறியப்பட்டது. இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு சாதாரண மக்களின் வாழ்க்கையை நேரில் அறிந்து கொள்ள நாடு முழுவதும் பயணம் செய்தார். விவசாயிகள், தொழிலாளர்கள், ஏழைகள், பெண்கள் என அனைவரின் குரலையும் கவனமாக கேட்டார். சுதந்திரம் என்பது அரசியல் விடுதலை மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் மரியாதையுடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழும் சமூகத்தை உருவாக்குவதே உண்மையான சுதந்திரம் என்று அவர் நம்பினார். 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 உப்பு சத்தியாகிரகம், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவை இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கியமான திருப்புனைகளாக அமைந்தன. ஆயுதம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் மக்களை ஒன்றிணைத்து ஒரு பேரரசை எதிர்கொள்ள முடியும் என்பதை காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். காந்தியடிகள் அரசியல் தலைவராக மட்டுமல்ல, சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். தீண்டாமை ஒழிய வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும், கிராமங்கள் தன்னிறைவு பெற வேண்டும், கைத்தொழில்கள் வளர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். அதனால்தான் காதி ஆடையை அணிவதை ஊக்குவித்தார். காதி என்பது ஒரு துணி அல்ல, உழைப்பு, தன்னம்பிக்கை, சுயசார்பு ஆகியவற்றின் அடையாளம். ஒவ்வொரு இந்தியரும் தமது உழைப்பை மதிக்க வேண்டும் என்பதை அவரது நோக்கம். காந்தியடிகள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் கூறிய கருத்துக்கள் இன்றும் நமக்கு வழிகாட்டுகின்றன. நீங்கள் உலகில் காண விரும்பும் மாற்றமாக முதலில் நீங்கள் மாறுங்கள். இந்த ஒரு சிந்தனையே தனி மனித முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமைந்துள்ளது. இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்கிறது, வசதிகள் பெருகின்றன. ஆனால் மனிதநேயம், பொறுமை, உண்மை, நேர்மை போன்ற பண்புகள் குறையக்கூடாது. காந்தியடிகளின் வாழ்க்கை இந்த மதிப்புகளை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டுகிறது. காந்தியை நினைவு கூர்வது என்பது அவரது உருவ படத்திற்கு மாலை அணிவிப்பது மட்டுமல்ல, அவர் காட்டிய வழியில் ஒரு சிறிய நல்ல செயலை நம் அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான மரியாதை. உண்மை பேசுவது, பிறரை மதிப்பது, வன்முறையை தவிர்ப்பது, சுதந்திரத்தை பேணுவது, நாட்டின் முன்னேற்றத்திற்கு நம்மால் இயன்ற பங்களிப்பை வழங்குவது ஆகியவையே காந்திக்கு செலுத்தும் சிறந்த அஞ்சலிகள். ஓர் மனிதர் தனது வாழ்நாளில் உருவாக்கிய சிந்தனைகள் தலைமுறைகளை வழிநடத்தும் போது அவர் வரலாற்று புத்தகங்களில் மட்டுமல்ல, மக்களின் இதயங்களில் வாழ்கிறார். மகாத்மா காந்தி அப்படிப்பட்ட தலைவர். அன்பார்ந்த நேயர்களே, காந்தியின் வாழ்க்கை நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. வலிமை என்பது உடல் பலத்தில் இல்லை, உண்மையிலும் மன உறுதியிலும் இருக்கிறது. இந்த உண்மையை மனதில் கொண்டு நல்ல குடிமக்களாக வாழ்வோம். இந்த எண்ணத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சுதந்திர வீரர்களை பற்றிய கேள்வி பதில். அனைவரும் கேட்டு மகிழுங்கள்.
2: கொடிகாத்த குமரன் என்று அன்போடு அழைக்கப்படும் தியாகியின் இயற்பெயர் என்ன?
3: விடை: ஓகே சென்னியப்பன் குமாரசாமி.
4: சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் யார்?
2: விடை: பால கங்காதர திலகர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்?
4: விடை: அன்னி பெசன்ட். பாரதி என்ற பட்டத்தை பாரதியாருக்கு வழங்கிய எட்டயபுர மன்னர் யார்?
2: விடை: ராஜ வெங்கடேஸ்வர எட்டப்பன் நாயக்கர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தியடிகளால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்ட வர் யார்?
4: விடை: அஞ்சலை அம்மாள். டெல்லி சலோ மற்றும் ஜெய்ஹிந்த் போன்ற முழக்கங்களை இந்திய தேசிய ராணுவத்தினருக்கு வழங்கியவர் யார்?
2: விடை: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று

0: அழைக்கப்படுபவர் யார்?
1: விடை: சர்தார் வல்லபாய் பட்டேல். 1930 தமிழ்நாட்டில் தண்டி யாத்திரைக்கு இணையான உப்பு சத்தியாகிரக யாத்திரையை வேதாரண்யத்தில் நடத்தியவர் யார்?
0: விடை: சக்கரவர்த்தி. பகத்சிங்குடன் இணைந்து மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய மற்றொரு புரட்சியாளர் யார்?
1: விடை: படுகேஸ்வர் தத். தமிழ்நாட்டில் பிறந்தவரும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவருமான பிங்காலி வெங்கையாவுக்கு கொடியை வடிவமைக்க உத்வேகமாக இருந்த தியாகியார்?
0: விடை: சுப்பிரமணிய பாரதி. இந்தியாவின் முதல் குடியரசு தலைவர் யார்?
1: விடை: டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தேசப்பிதா என்று அன்போடு அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் எப்போது?
0: விடை: அக்டோபர் 2. சத்தியமேவ ஜெயதே என்ற தேசிய முழக்கத்தை மக்களிடையே பிரபலப்படுத்தியவர் யார்?
1: விடை: பண்டித மதன் மோகன் மாலவியா. மற்றும் எனது ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று கூறியவர் யார்?
0: விடை: நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்தியாவின் முதல் பிரதமர் யார்?
1: விடை: ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் தலைவி யார்?
0: விடை: சரோஜினி நாயுடு. மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார்?
1: விடை: கோபால கிருஷ்ண கோகலே. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார்?
0: விடை: டாக்டர் P.R. அம்பேத்கர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய பெண் அரசி யார்?
1: விடை: வேலுநாச்சியார். கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்படுபவர் யார்?
0: விடை: வ.உ. சிதம்பரம் பிள்ளை. பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட மாபெரும் தலைவர் யார்?
1: விடை: லாலா லஜபதி ராய். நம் நாட்டின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்?
0: விடை: பிங்காலி வெங்கையா. இந்திய ராணுவத்தின் மிக உயரிய விருது எது?
1: விடை: பரமவீர் சக்ரா. கொடிக்காத்த குமரன் என்று அன்போடு அழைக்கப்படும் திருப்பூர் குமரனின் இயற்பெயர் என்ன?
0: விடை: OK.S.R. குமாரசாமி. இந்திய ராணுவத்தின் முதல் பீல்ட் மார்ஷல் யார்?
1: விடை: சாம் மனேக்சா.
0: நன்றி.
2: விடுதலை போராட்டம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கேற்ற மாணவிகளுக்கு நன்றிகள்.
3: இதுவரை திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லக்ஷ்மணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 துவங்கிட கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நிலையத்தில் நேரம் 5:31. திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதல் பாடலாக அவர்கள் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

உயர்ந்தவர்கள் படத்திற்காக கேஜே இயேசுதாஸ் வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி அவன் ஒரு சரித்திரம் படத்திற்காக டிஎம்எஸ் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

திரை இசை கேட்டீர்கள். இனி தொடர்வது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம். இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று 7:10 மாவட்ட செய்தி, பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்க்ரெட் அவர்களின் உரை, இயற்கை வேளாண்மையில் இடுபொருள்கள் தயாரிப்பு நேர்முகம். பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள். 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், 8:30 மனோரஞ்சிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் இசை கச்சேரி, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். இதுவரை இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, 6 மணிக்கு குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 103. தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை. ஆறு 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மணிக்கு மதுரை கீதம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இணைக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு இசைப்பட்டகம் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்கள் பாட்டு, அன்னவரப்பு ராமசுவாமி அவர்களின் வயலின், தண்டபாணி ராமமோகராவ் அவர்கள் மிருதங்கம், 10 மணிக்கு குட்டிஸ் ஜாய்ஸ், 11 மணிக்கு கேட்டாலி இனிக்கும், பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி கிருஷ்ணா சாய் மற்றும் வி முகுந்தசாய் ஆகியோர் பாட்டு, பேரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 செந்திசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, 2:30 ஒரு புறத்திலே புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள், 3 மணிக்கு திரையிசை, 4 மணிக்கு நாடகம் ஆர் ஆர் கிரியேஷனின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம், மாலை 5 மணிக்கு திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:10 மாவட்ட செய்திகள், ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விக்னேஸ்வரி அவர்கள் கூறும் தகவல்கள், 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:30 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்

9:30 திரைக்காலம், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ் வாணி. இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை இடம்பெறும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார்.
3: அனைவருடைய விசுவாசம் சொல்றது அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சின்னா ஒரு தலைமை இருக்கும், அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
2: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய

0: மத்திய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சுற்றுலாத்துறை சார்பில் ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் நஸ்ரத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 2.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 350

0: 7 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஒரு போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:40. முல்லைவனம் திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

0: உள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:40. முல்லைவனம் திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

அந்தமான் காதலி படத்திற்காக கேஜே ஏசுதாஸ் வாணிஜெயரம் பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி அதைவிட ரகசியம் படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

முல்லைவனத்தில் திரைப்பட பாடல்கள் கேட்டீர்கள். நேர்களே, உங்கள் நினைவுக்கு இன்று இரவு 7:25 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்க்ரெட் அவர்கள் உரை. இயற்கை வேளாண்மையில் இடுபொருள்கள் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் திரைகானம் கேட்போமா? முதலில் மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: கேள்விகளுக்கு துல்லியமான தகவலை அளித்து பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 1,95,995 குடும்ப அட்டைகள் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நியாய விலக்கடியில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஆதார விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணியினை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரம்பலூர் மாவட்டத்திலுள்ள அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் நாளை 9 கைரேகை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றன. எனவே அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களும் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் பாண்டு நகரில் கடந்த ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 5 வரை 2026 ஆண்டுக்கான உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் துல்லியம், வேகம், வெகு தூரம் வீசுதல் மற்றும் பிடிக்கும் திறன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற வீரர் தாங்கும் திறன் தனிநபர் போட்டியில் கலந்து கொண்டு 2 பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் சர்வதேச போட்டிகளில் அதிகபட்சம் 41 பிடித்தல் என்ற சாதனையை முறியடித்து பிரபாகரன் 46 முறை பிடித்து பதிவு செய்து புதிய சர்வதேச சாதனை படைத்துள்ளார். உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாற்றில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை பிரபாகரன் பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா இரு கிராமத்தில் வரும் 12 மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. அதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கும் பெருமணி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. எனவே இரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த பொதுமக்கள் மனுவினை அளித்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பாமாயில் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைத்திடவும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து தண்ணீர் வாடையும் பொருட்டு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்க திட்டத்தின் கீழ் எண்ணெய் பணி சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் இத்திட்ட செயலகத்திற்கு பொருளி இலக்காக 15 மற்றும் நிதி இலக்காக 435,000 பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பணி கன்றுகள் வழங்கப்படுவதோடு ஏற்கனவே எண்ணெய் பணி சாகுபடி செய்து வரும் விவசாயிகளுக்கு ஊடு பயிரிடுதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 5,750 வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் 1 நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5,00,000 வரை மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 முதல் 55 இருக்க வேண்டும். ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 3,00,000 இருக்க வேண்டும். சொந்தமாக விவசாயம் வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருத்தல் வேண்டும். தகுதியுடையவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயம் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 900 5,40,00,000 நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படுகின்றன. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன. எனவே பெரம்பலூர் மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகள் ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11th பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறப்பட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 GW மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 GW நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: உத்தரவு. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இந்த ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் உத்தரவிட்டுள்ளதை எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின்போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான ஈ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள், கப்பல் நிறுவனங்கள், துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை 11 அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: செல்வி, நீ கொடுத்த தோசையும் மல்லி துவையலும் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. ஆமா, அது என்ன தோசை?
5: அது சிறுதானிய தோசை முத்தழகு.
4: அட, அப்படியா? நல்ல ருசியா இருந்துச்சு பிள்ள. குறிப்பா என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் பக்குவம் சொல்ல.
5: அதுக்கு என்ன, அவசியம் சொல்றேன்.
4: ஆனா இந்த மாதிரி தோசை நீ இது வரைக்கும் செஞ்சது இல்லையே.
5: ஆமா பிள்ள, சிறுதானியங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு எம்புட்டு முக்கியம்னு வல்லுநர்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால சிறுதானியங்கள்ல என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
4: அதுதான் எனக்கும் தெரியுமே.
5: ரெண்டு நாள் முந்தி சந்தையில புதுசா ஒரு பலகார கடை திறந்திருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச பலகாரங்களை விற்பனை செய்யறாங்களாமே. நானும் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன்.
5: அட, பரவாயில்லையே, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒரு முகாம் மாதிரி போட்டிருந்தாங்க.
4: என்ன முகாம்?
5: அதாவது இந்த முகாம்ல வல்லுநர்கள் சிறுதானியங்களோட மகத்துவத்தை பத்தியும் இதுல இருந்து பலகாரங்களை எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க.
4: ஓஹோ, அப்படின்னா இந்த தோசை அங்க கத்துக்கிட்டது தானா?
5: ஆமா புள்ள. அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை ஒண்ணு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன்.
4: நல்ல விஷயம்தான் செல்வி. நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன்.
5: முத்தழகு, இதோ இப்ப அங்கதான் புள்ள கிளம்பிட்டு இருக்கேன்.
4: அப்படின்னா வா, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம். செல்வி, சிறுதானியத்துல செய்யற பலகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்களே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு.
5: முத்தழகு, இவங்க தான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க. இவங்க சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தி நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இப்படி உட்காரு, கேட்டுக்குவோம்.
6: சிறுதானியங்கள் ஒரு காலங்களில் எளிய மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவு வகைகளாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான உணவுங்கிற வரிசையில் மாறிட்டு இருக்குது நாளடைவில். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சத்துகள் இருக்குது. அதற்கு முன்னால் நாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்ருக்கோம். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை அது உடம்புக்கு ஆற்றலை மட்டுமே தருதா, உடல் வளர்ச்சி உகந்ததா, உடல் நோயிலேருந்து பாதுகாக்குமா, இப்படின்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் எல்லா உணவுகளுமே சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. முதல்ல நம்ம உணவோட வகையை தெரிஞ்சுக்கிட்டாலே சிறுதானியம் நமக்கு அன்றாட தேவையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுப்போம். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் உணவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், தானியங்கள்லேயே நமக்கு நெல் கோதுமை அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களும் உள்ளே வந்துடுது. அது இந்த தானியங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டாததை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ இருக்க நவீன காலங்களில் பட்டை தீட்டினது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து வந்து கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள்,

பயிறு வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள், பால், இறைச்சி வகைகள். உடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து கட்டாயம் சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் நமக்கு வந்து மீன், மற்ற இறைச்சி வகைகள், பால் கட்டாயம் இருக்கணும், காய்கறிகள் மற்றும் பழங்கள். இப்போ சொல்லக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சரிவிகிதமான எடுத்துக்கணும். சரிவிகிதமான உணவு வந்து எப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மாவு சத்து வந்து அதிகம் இல்லாத காய்கறிகள் பாதி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய புரதச்சத்து மிகுந்த பொருட்கள் கால்வாசி இருக்கணும். சிறுதானியங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும், பட்டை திட்டாத சிறுதானியங்களை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரவாளி, பனிவரகு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்லணும்னா மாவு சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்திங்கன்னா கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாருமே எளிதாக உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா திணையில் 12.30 கிராம், 100 கிராம் சிறுதானியங்களில் இருக்குது. கொழுப்பு சத்து நன்மை பயக்கும் கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரகில் 9 கிராம் இருக்குது. மாவு சத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பட்டை தீட்டாத அரிசியாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இது ஒரு கம்பாரிஷனுக்காக தான் இதை சொல்கிறேன். தாது உப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் இருக்கக்கூடியது குதிரைவாளியில். நம்ம இயந்திரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப குதிரை ஆற்றல்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து குதிரை வலியை அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா மறுபடியும் கேழ்வரகுல அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரை வலியில் தான் அதிகம் இருக்குது. நார் சத்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து குதிரை வழியில் தான் நிறைய இருக்குது. இத்தகைய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் அடங்கி உள்ளதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்ருக்கப்ப நம்ம சில வியாதிகளை வருமோன் காப்போம் என்ற முறையிலே நம்ம காத்துட்ருக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் பார்த்திங்கன்னா குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க கோதுமையை சார்ந்த உணவுப் பொருளை வந்து அதிகம் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிறுதானியங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் அந்த பச்சையம் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த குளூட்டன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறுகுடலை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையில்லாத வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து குளூட்டன் ரொம்ப சுத்தமாக இல்லாததுனால இதை நம்ம தாராளமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். குளூட்டன் இல்லாத உணவு வகைகள் பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் இதையும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், உலர்கொட்டைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் சோளம். அப்படி இருக்கப்ப வந்து சிறுதானியம் நமக்கு வந்து குளூட்டன் இல்லாத ஒரு தன்மைங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரழிவு வராமல் தடுக்க பெருமளவு உதவுது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொறி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை சோளத்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திட்டு 18% ஈரப்பதம் இருக்கப்ப உரல் மற்றும் இரும்பு உருளை வச்சு பட்டையாக்கிட்டோன்னா அதை வந்து உலர வச்சா நமக்கு ஒரு அருமையான சோள அவல் கிடைக்குது. வரகு அவல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஈரப்பதம் வந்து சமநிலையை அடைஞ்சதுக்கப்புறம் ஆவியில் வந்து 5 நிமிஷம் வேக வச்சு இதை வந்து சூடாக்கணும். மறுபடியும் வந்து அந்த உருளைகளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வந்து அவல் ஆகிடும். மறுபடியும் சூரிய ஒளியில் வந்து 3 மணி நேரம் நம்ம வந்து உலர்த்தினாலே போதும். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. நவீன இயந்திரங்களை யூஸ் பண்ணி எளிதாக நம்ம வேலைகளை சுலபமாக முடிக்கலாம். பொறி தயாரித்தலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாலெலாம் அரிசியில் மட்டும்தான் பொறி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம்

சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து நமக்கு இன்னும் நம்ம ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. முளைப்பு வந்து கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை மட்டும்தான் முளைப்பு பண்ண முடியும். 10 to 16 மணி நேரம் ஊற வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டுதல் ஒரு 48 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம முளைப்பு பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி வறுத்து வச்சிட்டோம்னா இதுவே ஒரு அருமையான எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அடுத்து இணை உணவுகள், இந்த நம்ம முளைப்பு செய்யப்பட்ட சிறுதானிய மாவு வச்சு மற்ற பொருட்களோட பயிர் வகைகளோடலாம் நம்ம சேர்த்து ஒரு அருமையான இணை உணவாலாம் தயார் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அரிசி, கேழ்வரகு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. இல்லைன்னா கோதுமை, சாமை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து சுத்தம் செய்து முளைக்கட்டிய மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவை

0: ஒரு சீக்கேல் வரகு பச்சை பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்கு. இல்லைனா கோதுமை சாமை பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்கு. இதை வந்து சுத்தம் செய்து முளைக்கட்டிய மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவைப்பட்டா நமக்கு இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் சேர்க்காம இருந்ததுன்னா நம்ம வந்து கீரைகள் காய்கறிகளை சேர்த்து நம்ம வந்து ரொட்டியாவோ இல்லை வேற ஏதாவது கஞ்சியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்கு. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உளுந்த மாவு வச்சு தான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க், சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவுவா 70% 30% வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைன்னா அடுமனை பொருட்கள் இதெல்லாமே தயார் பண்ணுறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் போக நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இதில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் வேணால் நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் திருவண்ணாமலை மாவட்டத்தை அணுகலாம்.
1: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா செல்வி, சிறுதானியங்கள் எவ்வளவு சத்துமிக்க ஆரோக்கியமான அவசியமான உணவு அப்படின்னும் இதை நாம எப்படி எளிமையா மதிப்பு கூட்டி பயன்படுத்திக்கலாம்னு அருமையா எடுத்து சொன்னாங்க.
1: முத்தழகு, நானும் இன்னைக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: செல்வி, இது தொடர்பா பயிற்சி தரதான் சொன்னாங்க பாரு, அதை கவனிச்சியா?
1: கவனிச்சது மட்டுமல்ல, இப்பவே பயிற்சிக்கு என் பேரை பதிஞ்சிடலாம்னு இருக்கேன்.
2: நானும் தான், வா போவோம்.
3: என்ன மருதாணி இங்க எங்க?
4: வா பொன்னி, இங்கனை சிறுதானிய கூட்டம் நடந்தது இல்ல, அதுல என் பேரை கொடுத்துட்டேன். இப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அட, நானும் பேர் கொடுத்துட்டு தான் வாரேன். மருதாணி, என்ன விஷயமா?
4: அங்கனை ஒரு அண்ணன் இயற்கை முறை விவசாயத்தை பார்த்துட்டு வராரு. அதான், அவர்கிட்ட போய் அதை பத்தின தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அப்படியா? மருதாணி மருதாணி, நானும் உன் கூட வரம்புள்ள இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அதை பத்தின எந்த தகவலுமே தெரியாம அதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வேலையா சொல்லிட்ட, என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போப்புல.
4: அதுக்கு என்ன பொன்னி, தாராளமா வா.
3: ஏன் மருதாணி, இப்ப அவரு என்ன விவரம் சொல்ல போறாரு?
4: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் உள்ள.
5: செயற்கை இடுபொருளை காட்டிலும் இயற்கை இடுபொருட்கள் மண் வளத்தை வளப்படுத்துதல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சார்?
6: ஒரு விவசாயா இருந்தா ஒரு மாடு, 4 ஆடு, கோழி, வெளியோர பயிர்களான புங்கன், பூவரசு, வாதநாராயணன், அகத்தி, சித்தகத்தி, சீமகத்தி எல்லாம் இருக்கணும். அதுபோல ஒரு விவசாயா இருந்தா கண்டிப்பா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். கலப்பின மாடுகள் பால்காக வச்சிருந்தாலும் வருமானத்துக்காக இருந்தாலும் இயற்கை வெளி வேளாண்மை செய்யணும், இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம், மூலிகை பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம். அதிகமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வாங்கி நம்ம மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிறத விட முன்னோர்கள் வழிகாட்டினபடி அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க, மாட்டு உரம் மறு வருஷம் ஆட்டு உரம், அந்த வருஷம் கோழி உரம், கோடி வருஷம் மண்புழு கழிவுரம் மறுமாசம். மேலும் ஒரு பசு இருந்தா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வைத்து பஞ்சகவியம் தயார் பண்ணலாம்.

0: மேலும் சோத்து கத்தாழைய ஆடாதோட நொச்சி சீதா பழையலை இதெல்லாம் எடுத்து பசும் கோமியத்தோட அதை இடிச்சு ஊற வச்சு அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பனம்பழம் இருந்ததுன்னா அதை பழ கரைசலாக மாற்றிக்கலாம். பப்பாளி பழம் இருந்தால் அதை பழ கரைசலாக மாற்றிக்கலாம். வளர்ச்சி ஊக்கிக்காக அது பயன்படும். மேலும் ஜீவாமிரதம் தயார் பண்ணலாம். எண்ணற்ற இடுபொருட்களை நாம் தயார் பண்ணிக்கலாம். பஞ்சகம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையானதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம், 1.5 லிட்டர் பால், 300-350 கிராம் நெய், தயிர் 1.5 லிட்டர். இதுதான் பஞ்சம்னா 5, கவ்யம்னா கரைசல். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளை வைத்து செய்யக்கூடியது. அதிகாலையில் பசு எழுந்த உடனே சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்பில் அல்லது ஒரு பக்கெட்டில் அந்த சாணத்தை சேகரம் பண்ணிக்கிடணும். அதுபோல 2-3 பசு இருந்ததுன்னா கோமியம் 2 லிட்டர் ரொம்ப எளிமையாக கிடைச்சிரும். அதுவும் சேகரம் பண்ணி வச்சுட்டு சாணத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னா பிசைஞ்சு வச்சிடணும். காலையில் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். பால், கோமியம், தயிர் இதை கலந்து வச்சுக்கணும். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மண்பானை இருந்தால் ரொம்ப விசேஷம். அல்லது ஒரு சின்ன ட்ரம்மு வச்சுக்கலாம். ஈயத்துலேயோ இரும்புலேயோ வேறு உலோகத்தில் செய்தோம் அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை இழந்து போயிடும். மண்பானையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் செய்யும் பொழுது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
1: விவசாய இடுபொருட்கள்லேயே சில இடுபொருட்களை பார்த்தீங்கன்னா நோய்களை குணப்படுத்தும், அதே சமயத்தை வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு இடுபொருள் தான் மீன் அமினோ அமில கரைசல். இந்த மீன் அமினோ அமில கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த சமயங்களில் வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: மீன் அமினோ அமிலம் ரொம்ப எளிமையாக தயார் பண்ணக்கூடியது. நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு மீன். அதோட கழிவுகளான மண்டை, குடல், செதில், வால் இந்த மாதிரியான கழிவுகளை இப்போ ஒரு 2.5 கிலோ மீன் கழிவு அப்படின்னா 3 கிலோ மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு ட்ரம்மில் மீன் கழிவுகள் நாட்டு சர்க்கரையோட கலந்து சுமார் 50 நாளாவது இதை வைக்கும் பொழுது அந்த இதோட சேர்ந்து உருகி அது தேன் போன்று இருக்கும், பனம்பழ வாசனை இருக்கும். இதை வந்து யூரியாவுக்கு இணையாக, யூரியா கிடைக்காத காலங்களில் அல்லது நம்ம இயற்கை வெளி வேளாண்மை செய்கிறோம், நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மீன் அமினோ அமிலத்தை நம்ம என்ன செய்யலாம்னா கரைசலோடு தெளிக்கும் பொழுது பயிர் நடப்பிறகும் பூக்கும் தருவாயிலையும் அந்த பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இதை தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த மீன் அமினோ அமிலம் வந்து தயாராக இருக்கும். சின்ன ஒரு குறிப்பு, நம்ம மீன் கழிவுகள் கிடைக்காத சமயத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய கால்வாயிலையோ குளத்திலேயோ பூனை மீன் சொல்லுவாங்க, கேட்ஃபிஷ், கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து 2-2.5 கிலோ வரைக்கும் அவ்வளோ பெரியதாக இருக்கும். அது இலவசமாக நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த பூனை மீனை பிடிச்சி இந்த மீன் அமினோ அமிலம் செய்தோம்னா நம்மளுக்கு அதோட குவான்டிட்டி அளவு வந்து அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு எளிமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம்.
1: இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பணம் பழத்தையே கூட பல கரைசலாக நாம் வந்து விவசாயத்துக்கு இடுபொருளாக பயன்படுத்தலாம். எந்த ஒரு செலவு இல்லாமல் பல கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த பயிர் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: பணம் பல கரைசல் நம்மளுக்கு கிராமங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடியதை நம்ம அது ஒரு கரைசலாக மாற்றி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம மாற்றி கொடுக்கும் பொழுது நோயில்லாத நஞ்சில்லாத உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த பனம்பழ கரைசல் பெரிதும் உதவியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இளநீராகவும் நொங்காகவும் கடுக்காயாகவும் மாறி பனம்பழமாக விழுந்து அந்த பனம்பழ 200 லிட்டர் பெரிய ஒரு பேரலில் 180 லிட்டர் சுத்தமான தண்ணி, குளோரின் பவுடர் சேர்க்காத தண்ணியாக இருக்கணும். கிணத்து தண்ணியாக கூட இருக்கலாம் அல்லது நம்ம கால்வாயில் ஓடுறக்கூடிய சுத்தமான தண்ணியாக கூட இருந்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஒரு 5-7 பனம்பழம் மேலே இருக்க அந்த மூடியை எடுத்துட்டு அந்த பழத்தை வந்து தண்ணியில் 10-15 நாள் நம்ம ஊற வைக்கும் பொழுது அந்த பழம் நல்ல நொதித்தல் ஏற்பட்டு அழுகி அற்புதமான கரைசலாக கரைஞ்சிரும். அந்த விதைகள் எடுத்து திரும்ப நம்ம பண விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கரைசல் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து வளர்ச்சி ஊக்கியாக பயன்படும். இது வந்து தக்காளி, வெண்டை போன்ற காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எளிமையாக வேலியோரமாக இருக்கக்கூடிய பனமரங்கள்லிருந்து காய்கறி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தக்கூடியது இந்த பனம்பழ கரைசல்.
1: வேளாண் இடுபொருட்களில் பல இடுபொருட்கள் பல அற்புதமான சக்தி வாய்ந்தது. அந்த வகையில் காயக்கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்தில் பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: காயக்கரைசல் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி, வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம், ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கை மரத்திற்கு ரசாயன உரம் இல்லாமல் அதிகமாக காய்க்கணும். அதாவது

0: நிறைய வந்து அந்த பிசின் வராமல் இருக்கணும் அப்படின்னா பால் காயம்னு சொல்லுவாங்க, கட்டி காயம்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ் மருந்து கடைகளில் கிடைக்கும், அல்லது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட இருக்கும். இதை ஒரு 100 to 150 கிராம் வாங்கிட்டு ஒரு 5 liter தண்ணியில் நம்ம என்ன செய்யணும்னா அதை உடச்சி ஒரு நாள் இரவு முழுவதும் அதை ஊற வச்சுட்டு ஒரு 25 to 50 gram முருங்கை மரத்தை ஒரு அடி தள்ளி தோண்டி அதை வச்சுட்டு சுற்றி இந்த காய கரைசல் தண்ணியை விடும் பொழுது பூக்கும் தருவாயிலையும் பிஞ்சி இறங்கும் தருவாயிலையும் இப்படி 2 times நம்ம இந்த காய கரைசலை விடும் பொழுது போரான் சத்து மரத்துக்கு நல்லா கிடைக்கும். காய்க்காத முருங்கை மரம் கூட அதிகமான காய்களை தருவதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். முருங்கை மரத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து இந்த காயக்கரைசல்.
1: இன்னைக்கு வந்து விவசாயத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது மாவு பூச்சி. பயிர்களை கொண்டையில் போய் உட்கார்ந்துட்டு எந்த பயிர்களையும் வளர விடாமல் விவசாய பெருமக்களுக்கு வந்து பெரும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பூச்சி. இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுல 3G கரைசல் வந்து நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 3G கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: 3G அப்படிங்கிறது ஒரு ஆங்கில பெயராக இருந்தாலும் ஜிஞ்சர், சில்லி, கார்லி இந்த 3G சேர்ந்தது தான் 3G. இஞ்சி 1/2 kg, காரமான பச்சை மிளகாய் 1/2 kg, அல்லது காந்தாரி மிளகாய் கிடைச்சதுன்னா 100 grams போதும். வெள்ளைப்பூண்டு 1/2 kg. இதை வந்து அம்மிலேயோ உரல்லையோ கை விடாமல் அரைச்சி எடுத்துட்டோம், அல்லது மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. இதை எடுத்து கொண்டு போய் நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து எடுத்து வச்சிருவோம். ஒரு இனிப்பு சுவை போன்ற திரவத்துக்காக நன்றி கடனா இந்த பூச்சிகளை எடுத்துக்கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டிய வேலை எறும்பு. அது நல்ல வளர்ந்த செடிகள் உள்ள சாரெல்லாம் உறிஞ்சி விவசாயிகளுக்கு அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மாவு பூச்சி, சப்பாத்தி கள்ளி பூச்சின்னு ஒரு பெயர். இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த 3G கரைசல் அக்னி அஸ்திரம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஏன்னா இது மூணுமே அதிகமாக எரியூட்டக்கூடியது, எரிச்சலை தரக்கூடியது. இதை மாட்டு கோமியம் அல்லது புளிச்ச மோரில், புளிச்ச மோர் ஏன்னா ஒட்டுறதுக்கும் இன்னொன்று வளர்ச்சி ஊக்கிக்காகவும் பயன்படும். மிளகாய் செடி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் வரும், குறிப்பாக பருத்தியில் அதிகமாக தாக்கக்கூடியது. அதிகமாக மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா சாயந்தர வேளைகளில் புளிச்ச மோர் அல்லது மாட்டு கோமியத்தோடு ஒன்றாக கலக்கி நம்ம நனைகிற மாதிரி தெளித்து விட்டுட்டோன்னா விழுந்துடும் இந்த மாவு பூச்சி. அந்த பூச்சிகளுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஒரு அருமருந்து இந்த 3G கரைசல்.
1: ஜீவ அமிர்தம், அதாவது வந்து பேர்லேயே இருக்குது, ஜீவனை அமிர்தமாக்கக்கூடிய ஒரு பொருள், விவசாய இடுபொருள் சொல்லலாம். இந்த ஜீவ அமிர்தம் எந்தெந்த வகையில் வேளாண் பயிர்களுக்கு பயன்படுது, இதை எப்படி தயாரிக்கலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: மண் தான் பிரதானம். அந்த மண்ணை வலுப்படுத்தக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய அங்கக பாக்டீரியா நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தக்கூடியது அது ஜீவம். அந்த உயிர் பெறக்கூடியது இடத்தை வளமாக மாற்றக்கூடியது அந்த ஜீவாமிர்தம். சாணம், பாசி பயர்மாவு, கோமியம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து எந்த வயலில் நம்ம பண்ண போகிறோமோ, அல்லது ரசாயன உரம் போடாத இடம், நல்ல ஒருபிடி உயிருள்ள மண் எங்கே இருக்கும் அப்படின்னா புங்கன் மரத்து தூறு, வேப்ப மரத்து தூறு, அல்லது கரையான் புத்து, அங்கே இருக்கக்கூடிய ஒருபிடி மண்ணோட நம்ம அந்த கரைசலை கலந்து ஒரு 3 days வச்சிடணும். 3 days அப்புறம் அதில் நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வந்து பெருகிரும். ஏன்னா நாட்டு சர்க்கரைக்கும் பாசி பயிர் மாவு அல்லது கடலை மாவு அல்லது உளுந்த மாவு, சாணம், ஏற்கனவே அதில் யூரியா, கோமியத்திலையும் யூரியா இருக்குது, நல்ல தலைமணி சாம்பல் சத்தை உருவாக்கி மண்ணை வளப்படுத்தக்கூடியது, மண்ணில் வந்து பாக்டீரியாவை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்த கரைசல் ரொம்ப அற்புதமானது. நம்ம விதை விதைக்கிறதுக்கு முன்னால் இந்த ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நம்ம வயல் முழுவதுமாக அல்லது ஒரு சின்ன பானையில் ஒரு சின்ன துளையிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு கயிறு போல் வச்சிட்டோன்னா ஜீவாமிர்தம் சொட்டு சொட்டாக அந்த பம்ப் செட்டு தண்ணியோடைய கலந்து நம்ம வயலுக்கு போகும். அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை மேம்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்தம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும்.
1: ஜீவாமிர்தத்திலேயே கன ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது, அது எந்தெந்த வழிகளில் பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களா சார்.
0: நம்ம இப்போ கொஞ்சம் இடம் வச்சுருக்கோம், 1 acre, 1.5 acre வச்சுருந்தா ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நம்ம தெளித்து விட்டுட்டோம். ஒரு 10 acre, 50 acre, 100 acre வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கன ஜீவாமிர்தம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய மாடுகள், ஒரு 50-60 மாடுகள் வச்சிருக்கிறோம், நிறைய சாணவரம் கிடைக்குது அப்படின்னா அது கூட நம்ம என்ன செய்யலாம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாணம், அதாவது கிட்டத்தட்ட 500 kg சாணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-5 kg பயிர் மாவு, 5 kg நாட்டு சர்க்கரை, அது கூட கோமியம் ஒரு 50 லிட்டர். இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று தெளித்து தெளித்து தெளித்து இந்த கணஜீவாமிரதத்தோட கலந்து ஒரு பெரிய தார்பாலின் ஷீட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 3-5 நாள் நிறைய அதில் நுண்ணுயிர்கள் வந்து வளர்ந்து பெருக்கமாயிரும். அதை மற்ற உரங்களோட கலக்கும்பொழுது

0: அதிகமான கனஜீவாமிரதம் நம்மளுக்கு உருவாகிறோம். இதை வந்து மானாவாரி பயிர்கள் வைக்கக்கூடிய பெரு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த கண ஜீவாமிரதம் தீரவாவடியெல்லாம் இருக்காது, உங்களுக்கு அதில் உயிரோடவும் இருக்கும், புட்டு மாவு பதத்தில் ஈரமாக இருக்கும், அதிகமாக நன்மை தரக்கூடியது, பெரிய விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடியது கனஜீவாமிரதம்.
1: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா சொன்னாருல்ல?
2: கேட்டேன் புள்ள, கேட்டேன். இவ்வளவு நாளா இந்த பஞ்சகாவியா மீன் அமில கரைசல் இத பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு அத பத்தின விளக்கமும் தெரிஞ்சுகிட்டேன். இனிமே இவர் சொன்ன முறையில இதெல்லாம் தயாரிச்சு எங்க
3: பூச்சி மருந்து உரம் எல்லாம் கொட்டி கொட்டி
1: இதுதானே நமக்கு வேணும்.
2: நல்லது மருதாணி, இன்னைக்கு சிறுதானியங்களை பத்தியும் தெரிஞ்சுகிட்டேன், இயற்கை விவசாயத்தை பத்தியும் தெரிஞ்சுகிட்டேன்.
1: ரொம்ப நல்லது பிள்ளை. விவரம் அறிஞ்சி விவசாயம் செய்யணும்னு சும்மாவா சொன்னாங்க? நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

நேரம் 8:01. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மனோரஞ்சிதம் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் மாலை சூடுவா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது விஜயபாஸ்கர் இசையில். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். நேர்களே, நாளை பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுபு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் இடம்பெறும் சென்னை அஞ்சலாக. மனோரஞ்சிதம் திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 8:09.

நேர்களே, மனோரஞ்சிதம் திரையிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை 8:30 கேட்கலாம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேர்களே, நாளை மாலை 4 RR கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள், இயக்கம் கேவி நாராயணன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்னும் சில நொடிகளில் 8:30 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய வாராந்திர விமர்சனம், டெல்லி அஞ்சல்.

பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இளையராஜா இசையில். நேரம் 8:35 மனோரஞ்சன் திரையிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

தட்சிணாமூர்த்தியின் இசையில் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 8:30, மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

கேட்ட அந்த பாடல் ரோஜாவின் ராஜா திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேர்களை நாளை காலை 9 மணிக்கு இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீ பாத பினாகபாணி அவர்கள் பாட்டு, அன்னவரவு ராமசாமி அவர்களின் வயலின், தண்டபாணி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம்.

இரு நிலவுகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இசை ராஜ நாகேந்திரா. 8:46 நினைவூட்டுகிறோம். நேர்லே நாளை காலை 8:30 மனம் விரும்புதே. 80களின் திரைப்பட பாடல்கள் மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்களில் இனி தொடர்ந்து நாம் கேட்கலாம்.

0: கேட்ட இந்த பாடலை பாடியோர் வாணி ஜெயராம், பி ஜெயச்சந்திரன், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சாவித்திரி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். நேர்லே நாளை பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி கிருஷ்ணசாய் மற்றும் வி முகுந்தசாய் ஆகியோர் பாட்டு, பேரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மனோரஞ்சிதம் திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சி நிறைவாக
1: என்ன நிறைவேற நீதான் உதவி செய்யணும். எப்படி அது பூதம் விழுறோம்?

கேட்ட அந்த பாடல் வண்டிக்காரன் மகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசைக்கோர்ப்பு எம் எஸ் விஸ்வநாதன். நேர்களை மீண்டும் மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்களை நாளை இரவு 8 மணிக்கு கேட்கலாம். இத்துடன் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி நிறைவுற்றது. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 9:30. திரை இசை கேட்கலாம். இரு வல்லவர்கள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

ஸ்ரீ கிரிமல்லப்பா பஜந்திரி பிகின்ஸ் ஹிஸ் ஷெஹனாய் ரிசைட்டல் வித் ராக் ராகேஷ்ரி, இன் விச் ஹீஸ் பிரசன்டிங் டூ கம்போசிஷன்ஸ் செட் டு ஜப்தால் அண்ட் த்ருத்தீன்தால்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையளவு 11.8 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.3 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையளவு 0.7 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 89%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு.
1: நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, 6 மணிக்கு குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராஜனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 103 அதிகாரம் செய்நின்றி அறிதல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை. ஆறு 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு மதுர கீதம். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மனம் விரும்புதே. 9 மணிக்கு இசை பெட்டகம். டாக்டர் ஸ்ரீபாத பினகபாணி அவர்கள் பாட்டு. அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின். தண்டபாணி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு குட்டீஸ் சாய்ஸ். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி கிருஷ்ண சாய் மற்றும் வி முகுந்தசாய் ஆகியோர் பாட்டு. பேரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 கனி

இந்த வாழ்வு ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள். 1:55 பாடல் 1. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. 2:30 உருப்புறத்திலே புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். 3 மணிக்கு திரையிசை. 4 மணிக்கு நாடகம் RR கிரியேஷனின் மகாகவி பாரதி, மேடி நாடகத்தின் வானொலி வடிவம். 5 மணிக்கு திரையிசை. 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாமாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 முல்லைவனம். 7:10 மாவட்ட செய்தி, ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். நாளை இரவு 7:25 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 சான்று விதை உற்பத்தி நடைமுறைகள் குறித்து பவானி சாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்ப துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விக்னேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8 மணிக்கு மனோரஞ்சிதம். 8:30 ரேடியோ ரிப்போர்ட். புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நாளை நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.